0: Mangil will lead the men in blue. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: 4 கடுகு என்பது ஒரு நீதி நூல், விளம்பி நாகனார் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. 101 பாடல்களை தன்னகத்தே கொண்டது. 4 சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் தருவதால் இந்நூலுக்கு 4 கடிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதில் வரும் மணியான செய்திகளை பார்ப்போம். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்ளார் கை மேற்பட உள்கடினும் சீரற்க சீற்றிற் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை வரைந்து எவரையும் எளியவரென்று எண்ணி இகழ்ந்து விடாதே. கீழோராயினும் தாழ உரை என்பது நமது முதுமொழி. உருவத்தைக் கொண்டும் எவரையும் எள்ளி நகை ஆடுதல் கூடாது. மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார், பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகையப்பறவைக்கு பறை ஒலியை கேட்டால் பிடிக்காது. பறையொலியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது 4 கடிகை ஆகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:15. நேர்கள் கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.
1: ஓம் கன்னிமு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: 6:25 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயம்.

0: நிற்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 100,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவுக்கு வீசக்கூடும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பிரலம் 1 kg 4 g அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 1 kg 10 g கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளை கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 g அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டருக்கு 2 g என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: இப்ப நம்மளே வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீலகிரிக்கு தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இப்ப வந்துட்டு ஒரு விவசாயி அவரே வந்து விதை உற்பத்தி பண்ணி அவரே வந்து பயிரிடுறார் அப்படின்னா, எந்த பயிர் வந்து அது காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எந்த பயிரை வந்து அவங்க விதை பண்ணலாம், விதை உற்பத்தி பண்ணலாம்?
2: விதை உற்பத்தி உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணலாம், அது விதைக்கிழங்கு உற்பத்தி பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். எல்லா விவசாயியே உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த கிழங்குல பெரிய ரகம் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு 50 கிராம் அந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல கிழங்க விதைப்பு இது பண்ணி விதை நிவர்த்தி பண்ணி போடுறாங்க. அது விவசாயமும் பண்ணுறாங்க, தோட்டக்கலைத்துறையிலையும் பண்ணி கொடுக்குறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு தான் அழியாமல் இருக்குது.
1: உருளைக்கிழங்கு தான், ஆமாம். இப்போ நீலகிரி
2: கிழங்கு விவசாயம் தான் அது தொடர்ந்து அதே விதையோடு இருக்குது, ஒரே ரகம்,
1: ஒரே ரகம் இல்லைங்களா? ஓகே ஓகே.
2: வெளி இதில் இருந்து வந்தாலுமே நம்ம இதை தான் நம்பி போட்டுட்ருக்காங்க, விதையை நம்பி. இந்த கேரட் விதை மட்டும் அந்த மாதிரி கிடையாது.
1: கிழங்குல ஒரு விதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அது முறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
2: இப்போ கிழங்கு போட்டு அறுவடைக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிழங்கு வந்து நம்ம எடுக்கிறோம், 4 மாதம் முடிஞ்ச கிழங்கு இருக்கணும், நல்லா அந்த விதை முளைப்பு திறன் அப்போ தான் வரும். இப்போ 2.5 மாதம் 75 நாள் 80 நாள் கிழங்குகளை எடுத்தோமோ நமக்கு விதை முளைப்பு திறன் கம்மி வரும்.
0: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அமீர் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகுதூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
1: அரசு இசைக்கல்லூரிகளிலே இசைப்பள்ளிகளில் முடிச்சு மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷன்ல டைரக்டா 3rd இயர்ல போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கு 2வது 3rd ஆண்டு படிச்சு முடிச்ச மாணவர்கள் இசை கல்லூரிகளிலே டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடந்து வருகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. CBSE 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டுப் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்புக் குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்தார்.

0: நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: காலநிலை மாற்றம் எப்படி வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதீத வறட்சி மற்றும் விலங்குகள் இடம்பெயர். 2026 தொடக்கத்தில் நீலகிரி மண்டலம் முன்பு எப்போதுமே இல்லாத அளவு கடும் வறட்சியை வந்துட்டு சந்தித்து வந்துட்டு இருக்கு. ஆறுகள் வற்றல், அதாவது முதுமலையில உற்பத்தி ஆகக்கூடிய மாயார் ஆறு ஒரு சிறிய ஓடையாக சுருங்கி இப்போ வந்துட்டு தண்ணீருடைய வரத்து வந்து கம்மியா இருக்கு. இதனால வனவிலங்குகளுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. யானைகள் இடம்பெயர்வு, அதாவது தண்ணீர் மற்றும் பசுமையான தீவனத்தை தேடி வந்துட்டு யானைகள் வந்துட்டு முதுமலை மற்றும் பந்திப்பூர் பகுதியிலிருந்து யானைகள் வந்து பெருமளவு கேரளா மற்றும் கர்நாடகாவின் குளிர்ந்த பகுதிக்கு இடம்பெயர தொடங்கியிருக்கு. அதே போல வனத்தி ஆபத்து, அதாவது மார்ச் மாதத்தில் போதிய கோடை மழை இல்லாததால் காய்ந்த புற்கள் மற்றும் புதர் காடுகளில் தீ விபத்து ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரித்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிப்புகள் சொல்லிட்டு வருது. அப்புறம் சோலை காடுகளின் அழிவு, அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா டிசப்பியரிங் ஆஃப் ஷோலாஸ். நீலகிரியில வந்துட்டு தண்ணீர் கோபுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். நீலகிரியின் தண்ணீர் கோபுரம் என்று அழைக்கப்படும் சோலை காடுகள் காலநிலை மாற்றத்தால நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. மேகக்காடுகள் பாதிப்பு, அதாவது வெப்பநிலை அதிகரிப்பதால சோலை காடுகளுக்கு தேவையான மூடு பனி, அதாவது மிஸ்ட் மற்றும் குறைந்த வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டே வருது. இது என்ன ஆகுது அப்படின்னா

ஏற்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மண்ணுடைய ஈர்ப்பு பதத்தை வந்துட்டு தக்க வைக்கும் திறனை வந்துட்டு குறைத்து கொண்டது. இதனால என்ன எல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னா, உள்ளூர் இனங்களின் வாழ்விடத்தை வந்து சிதைக்குது. அதாவது த்ரெட்டன்ஸ் டு எண்டமிக் ஸ்பீஷியஸ், எண்டமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காலநிலை மாற்றம் மற்றும் அரிய உயிரினங்களை வானத்தீவுகளுக்குள், அதாவது ஸ்கை ஐலாண்ட் சிறைப்பிடித்துள்ளது. அதாவது நீலகிரி வரையாடு வந்துட்டு நமக்கு தெரியும், பள்ளத்தாக்குகளை வாழக்கூடிய ஒரு விலங்கு. இது வெப்பநிலை உயர்வதால என்ன ஆகுது அப்படின்னா, இது வாழும் புல்வெளிகள் சுருங்கிக்கிட்டே வருது. இதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, உயரமான மலை சிகரங்களை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே போல வந்துட்டு நீலகிரி காட்டுப்புறா சமீபத்திய ஆய்வின்படி, இது வெப்பநிலை அதிகரிப்பதால இந்த பறவைகளின் உணவு ஆதாரங்கள் மற்றும் கூடு கட்டும் இடங்கள் வேகமாக மாறி வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.

காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: தம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: பங்கல் இன்ஃபெக்ஷன் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்சோ எ கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்க ஸ்ப்ரெட் ஆகுறது. ஆனா வந்து மத்த இன்ஃபெக்ஷன் மாதிரி, இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரியோ இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியோ ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ராப்லெட்ஸ்னால அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. கான்டாக்ட்ஸ் மெயின்லி வந்து என்னன்னா, ஒரு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து என்னன்னா மேக்ஸிமம் பங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது இல்லாம காமனா இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெர்மட்டோஃபைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு ஃபங்கஸ்னால வந்து என்னன்னா ஸ்கின்ல காஸ் ஆகிற ஒரு இன்ஃபெக்ஷன். நம்ம அது ஒரு லோக்கல் டேர்ம்ல சொல்லணும், ஒரு ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காமனா எந்தெந்த இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா, வேர்வை ஜாஸ்தியா வர இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து டெர்மட்டோஃபைட்டோசிஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். என்ன மாதிரி சிம்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் பேச்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சென்ட்ரல் ஏரியால, ஒரு நடுப்பகுதியில மட்டும் என்னன்னா ஒரு நார்மலான ஸ்கின்னும், ஓரத்துல அந்த ஒரு ரவுண்ட் ஏரியால மட்டும் ஒரு திட்டு போல ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு இதுவும் இருக்கும். சொரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சொரிச்சல் பகல்ல ஜாஸ்தியா இருக்குமா ராத்திரியில ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியில ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். பகல்ல ரொம்ப வேர்வை வர டைம்ல இல்ல பாடி ரொம்ப ஹீட் ஆகிற டைம்ல உங்களுக்கு சொரிச்சல் மேபி வந்தா வரலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வேர்வை ஜாஸ்தியா வர இடத்துல இருக்கும். தொடை பகுதிகளில் கண்டிப்பா இருக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் ரொம்ப வந்து என்னன்னா டைட்டா கிளாத்ஸ் இந்த இது பண்ற இடத்துல, டை பண்ற இடத்துல எல்லாம் காமனாவே வரலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே காமனா இருக்கும். ஃபேஸ்ல வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்னன்னா அவசரத்துக்கு சொரிச்சலுக்கு வந்து என்னன்னா சொரிஞ்சிருவோம். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த ஃபங்கஸ் பார்ட்டிகல் சின்ன சின்ன பார்ட்டிகலாம் நம்ம நெகத்தோட வந்து என்னன்னா கேப்ல போயிட்டு செட்டில் ஆயிரும். அந்த நெகத்தை வச்சு நம்ம மற்ற இடத்துல நம்ம உடம்புல சொரிஞ்சாலோ இல்ல மத்தவங்களை வந்து தொட்டு தொட்டு பேசுறதுனாலயோ அவங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகலாம். எந்த மாதிரி ஏரியாஸ்ல வரும்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாஸ்ல, ஒரு ஹாஸ்டல், ஒரே இடத்துல நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல வரலாம். இல்ல ஒரே வீட்டுல ரொம்ப க்ளோஸ்ல வந்து என்னன்னா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல படுத்துங்கிறாங்க. சோப்பு டவல் காமனா யூஸ் பண்றவங்க, மெயினான விஷயம் சோப் காமனா யூஸ் பண்றதுனால, ஒரே டவலை வந்து காமன் பேசிஸ்ல எல்லாருமே யூஸ் பண்றதுனால ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான். எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனாலும் ட்ரீட்மெண்ட் எப்பயுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும், டியூரேஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நார்மலான ஒரு பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு, ஒரு பேசிக்கான பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமல் ஒரு 2 weeks நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் எப்பயுமே நாங்க வந்து என்னன்னா ஒரு 4 weeks to 6 weeks வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து அண்டர் த ட்ரீட்மெண்ட், அண்டர் த டாக்டர்ஸ் ப்ரோட்டோகால்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு நாங்க சொல்லுவோம். ஸ்கின் எப்பயுமே அப்படிதான் ரியாக்ட் ஆகும். மெயின்லி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த தோல் வந்து என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டு பியூர் ஸ்கின்னா வரதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 6 weeks. ஏன்னா ஒரு ஹியூமன் ஸ்கின் வந்து என்னன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளும் வந்து என்னன்னா மற்ற இது மாதிரியே வந்து, மற்ற ரெப்டைல்ஸ் மாதிரியே வந்து என்னன்னா மேமல்ஸ் மாதிரியே என்னன்னா ஷெட் ஆகும் ஸ்கின்னு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அவ்வளோதான். ஒவ்வொரு 6 weeksக்கும் ஒரு தடவையும் வந்து என்னன்னா ஸ்கின்னோட மேல் லேயர், எபிடெர்மல் லேயர் வந்து ஷெட் ஆகிட்டு வந்து நமக்கு புது ஸ்கின் டெவலப் ஆகும். அதை நம்ம டெய்லி பாத் பண்றதுனால, டெய்லி வந்து என்னன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால நம்ம அது பெருசா நோட்டீஸ் பண்றது இல்ல. அது நமக்கு கண்ணுக்கும் ஆப்வியஸ்லி விசிபிளா தெரியாது.
3: பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
5: காலைக்கதிரில் தொடர்ந்து திரைக்காணம் இடம்பெற கேட்கலாம். வில்லுப்பாட்டுக்காரர் திரைப்படத்திற்காக பாடல் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசைமெட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூன்.

0: இனி காலை கதிரின் நிறைவாக கேட்கலாம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: மாஸ்டர் பண்ணாலும் சரி, ப்ரொஃபஸர் பண்ணாலும் சரி, டீன் பண்ணாலும் சரி, கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாலும் சரி, அது வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் பஸ் இருக்கு இல்லையா, காலேஜ் பஸ்ஸில், காலேஜ் லேபில், இதிலெல்லாம் போகும்போதும் ஆல் ஆஃப் திஸ் கம்ஸ் அண்டா பாஷன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இப்போ காலேஜ் உள்ளே போகும்போதே நம்ம வந்துட்டு யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருக்காங்கன்னு ஒரு ஃபுல் லிஸ்ட்டு வந்துட்டு போட்டிருக்கணும். அது மற்ற பாஷில் இது இந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கணும், யாரெல்லாம் இந்த கமிட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அந்த லிஸ்ட் போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்குது. பத்தாததுக்கு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கணும், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கணுங்கிறாங்க. அதாவது பெண்கள் வேலை பண்ணுற கம்பெனியில் ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆண்களுக்கானது வந்துட்டு ஃப்ளோரில் எங்கேயாவது ஒன்று வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அவங்கவுங்க பாத்ரூமில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. காலேஜில் திருப்பி உங்களுடைய யார் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸரோ அவங்க கண்டிப்பாக இதில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் அதே தான். மெயினாக காலேஜ் வரும்போது எப்படின்னா, ஒன்று ப்ரிவென்டிவ், ஒன்று ரெட்ரிபியூட்டிவ். அதாவது ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங்காக சின்னதாக ஒன்று நடந்திருக்குன்னு ஒன்று வார்னிங் பண்ணி அது ஒரு மூணு வாட்டி சொல்லி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூ கேன் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். எடுத்த உடனே நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஃபார்மேட் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் இப்போ ஐசி கமிட்டி மெம்பர்ஸ்க்கு வர்ற பெரிய பிரச்சனை அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு பிரேக்கப் ஆனோன்னா கொண்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ ரேப் கேசஸ் மாதிரி பிரேக்கப் ஆனோன்னா இல்லைலாம இப்படி பண்ணால் அப்படி பண்ணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லா சைடையுமே விசாரித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்குள்ளார போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஐசி மெம்பர்ஸோடைய இது. உங்களில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கனாலும், உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலும், உங்கள் தரப்பை வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக டிஃபென்சிவ் ஆகாமல் கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் அவ்வளோவே தெளிவாக நீங்கள் எடுத்து சொன்னால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருப்பியும் இந்த காலேஜஸில், இந்த யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஆகிறதுனால, காலேஜில் யூனிவர்சிட்டியில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு பொண்ணுக்கு மட்டும் கொடுக்கறது, அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி ஒவ்வொன்று சொல்கிறது, இப்படியே தின்னு குண்டாயிட்டு தான் நீ எங்கே போகிறதுன்னு சொல்கிறது, நீ எல்லாம் இப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுன்னு கேட்குறது, ஏன் பசங்க கூடயே பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் உன்னோட நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்குறது, இது எல்லாமே இட்ஸ் அ பவர் அப்யூஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு செக்ஷுவல் கனோட்டேஷனோட நீங்கள் என்ன சொன்னாலும், ஒரு டீச்சராக நான் ஒரு அக்கறையாக வாயை தரக்கூடாதா அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது பாஷ். அது ஒரு பிரச்சனையாக வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனல் லிமிட்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸுக்கு வந்துட்டு அடியர் பண்ணணும், காலேஜ் ரூல்ஸுக்கு அடியர் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த மார்க் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பர்சனல் டெரிட்டரிக்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறோம். கரெக்ட் டைம் கிளாஸ் வர்றியா, காலேஜில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கா, நீ அது கரெக்டாக போட்டுட்டு வர்றியாங்கிறது தான் உன் கணக்கு. நமக்கு ஒரு பர்சனல் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், அந்த பேசிஸில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த மாதிரி ஆளுங்க இந்த கமிட்டியில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பயாஸ் இருக்கக்கூடாது. சிலவங்க எப்படி அப்படின்னா, ஒரு பொம்பளை போனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க, அவன் ஆம்பளை அவன் அப்படி பண்ணுவான், இவன் நல்லவள இருந்தால் போவாளான்னுவாங்க. இது ஆக்சுவலி இதே பிரச்சனை வந்துட்டு நார்மலோடைய பாஷிலையுமே இதே தான் பிரச்சனை வரும்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நிறைவு பெற்றது காலை கதிர்.
4: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.
5: குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.
0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
6: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான

0: எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத் தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31 தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15 தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9 தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. 2018 ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரீஸ்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் அருமையான பாடல் வருது. தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்திற்காக பாடல்.

7:30 ஆச்சு. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி கேட்டே இருக்கும். ஒரு அருமையான பாடலும் கேட்டு ரசித்தோம். ஸோ ஒரு டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான தாட்டோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கோட்ஸ் வந்து பிடிக்கும் இல்லையா, ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ், அதே மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட்டோட வந்து உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்றைய தினம் வந்து ஒரு வேளை ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பட் இன்றைக்கி நிறைய பாசிட்டிவான ஹோப்போட, அதே மாதிரி ஒரே விஷயத்தை அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரே பார்வையில் அணுகாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் அணுகணும் அப்படின்னா வெற்றி நம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அற்புதமான பாடல் வருது. டிராகன் திரைப்படத்திற்காக பாடல்.

0: 3BHK திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டோம். 7:40 ஆயாச்சு, கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து
1: ஆகாஷ்வாணி உதக மண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

பிஃபா உலக கோப்பை ஆரம்ப போட்டியில் மெக்சிகோ மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் வெள்ளிக்கிழமை காலை 12:30 மணி அளவில் விளையாட உள்ளது. மற்றொரு போட்டியில் சவுத் கொரியா மற்றும் செசியா அணிகள் வெள்ளிக்கிழமை

காலை 7:30 மணி அளவில் விளையாட உள்ளது. இந்த பிஃபா வேர்ல்ட் கப்ல எந்தெந்த குரூப்ல எந்தெந்த அணிகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தரலாம். குரூப் ஏல மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா மற்றும் செசியா ஆகிய 4 அணிகளும், குரூப் பில கனடா, போஸ்னியா, கத்தார் மற்றும் சுவிட்சர்லாந்து, குரூப் சியில் பிரேசில், மொராக்கோ, ஹைத்தி, ஸ்காட்லாந்து, குரூப் டியில் யுஎஸ்ஏ, பாராகுவே, ஆஸ்திரேலியா, துருக்கி, குரூப் பியில் ஜெர்மனி, குராக்கோ, ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வடார், குரூப் எஃப்ல நெதர்லாண்ட், ஜப்பான், ஸ்வீடன், துனிசியா, குரூப் ஜியில பெல்ஜியம், எஜிப்த், ஈரான், நியூசிலாந்து, குரூப் எச்ல ஸ்பெயின், கேப்பி வெர்டே, சவுதி அரேபியா மற்றும் உருகுவே, குரூப் ஐல பிரான்ஸ், செனகல், ஈராக், நார்வே, குரூப் ஜேல அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா மற்றும் ஜோர்டன், குரூப் கேல போர்ச்சுகல், டிஆர் கொங்கோ, உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா, குரூப் எல்ல இங்கிலாந்து, குரோஷியா, கானா மற்றும் பனாமா.

ஆஸ்திரேலியாவின் பிரஸ்போனில் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரே, நதானியல் லெமன்ஸ் ஜோடியை எதிர்கொண்டது. டை பிரேக்கர் வரை சென்ற முதல் செட்டை 7-6 என கைப்பற்றிய இந்தியா நெதர்லாந்து ஜோடி டை பிரேக்கர் வரை நீடித்து இரண்டாவது செட்டை 7-6 என தன்வசம் படுத்தியது. 1:36 நீடித்த போட்டியில் அபாரமாக ஆடிய யூகி பாம்ரி ராபின் ஹாஸ் ஜோடி 7-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதில் இங்கிலாந்தின் லாய்ட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை சந்திக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, இங்கிலாந்தின் லாயட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜூன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை 3-6 என இழந்த பாம்ரி ஹாஸ் ஜோடி டை பிரேக்கர் வரை சென்று இரண்டாவது செட்டை 7-6 என கைப்பற்றியது. வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது சூப்பர் டை பிரேக்கரில் இந்தியா நெதர்லாந்து ஜோடி 9-11 என தோல்வியடைந்தது. 1:40 நீடித்த போட்டியில் பாம்ரி ஹாஸ் ஜோடி 3-6, 7-6, 9-11 என்ற வெளியேறியது.

0: ஸ்பெயினில் ஆண்களுக்கான சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாத் ஜோடி, ருமேனியாவின் மிர்சியா ஜெகன், ரஷ்யாவின் இவான் லியோட்ரோவிச் ஜோடியை சந்தித்தது. முதல் செட்டை இந்திய ஜோடி 6-0 என எளிதாக கைப்பற்றியது. தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் சிறப்பாக செயல்பட்டு 6-2 என வசப்படுத்தியது. 56 நிமிடம் நடந்த போட்டி முடிவில் இந்திய ஜோடி 6-0, 6-2 என நேர் செட்டில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். தேவாவோட இசையமைப்பில் சித்ரா பாடிய பாடல். குட் மார்னிங் நியூஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. ஆரோக்கியமே ஆனந்தம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கீரைகளின் நன்மைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் ஆலோசனையை கேட்கலாம்.
3: பாலாக்கீரையின் நன்மைகள். பாலாக்கீரை இரும்புச்சத்து, விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு சிறந்த உணவாகும். இது இரத்த சோகையை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்தி நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. மேலும் கண் பார்வை, இதய ஆரோக்கியம் மற்றும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பாலாக்கீரையின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள். இரத்த சோகையை நீக்கும். பாலாக்கீரையில் உள்ள அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரித்து அனீமியா நோய் வராமல் தடுக்கிறது. நீரிழிவு மேலாண்மை. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நிலைநிறுத்த உதவுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல். இதில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்து மலச்சிக்கலை தடுக்கிறது. இதய ஆரோக்கியம். இதில் உள்ள புரதச்சத்து மாரடைப்பு மற்றும் இரத்த குழாய் அடைப்பு போன்ற இருதய நோய் வராமல் தடுக்க உதவுகிறது. மூளை மற்றும் நினைவாற்றல். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்களை தடுக்க உதவுகிறது. தோல் மற்றும் கண் ஆரோக்கியம். விட்டமின் ஏ சத்து சரும நோய்களை பாதுகாத்து கண் பார்வையை மேம்படுத்துகிறது. உடல் எடையை குறைப்பு. குறைந்த கலோரி மற்றும் குறைந்த கொழுப்புள்ளதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த உணவாகும். கர்ப்பிணிகளுக்கு நல்லது. ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருப்பதால் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் ஏற்றது. புற்றுநோய் வராமல் தடுக்க உதவும் பாலாக்கீரை. பாலாக்கீரையில் பீட்டா கேரோட்டின், விட்டமின் ஏ ஆகியவை நிறைந்திருக்கின்றன. மேலும் பாலாக்கீரையில் புற்றுநோய் எதிர்ப்பண்புகளும் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஊட்டச்சத்துகள் மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். ஆண்களுக்கு அதிகமாக வரும் விதைப்பை புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயினை அபாயத்தினை குறைக்கும். இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பாலாக்கீரை. பாலாக்கீரையில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறது. நைட்ரேட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடு சுழற்சியும் அதிகரிக்கும். இதன் விளைவாக உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும். பாலாக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும். அல்சரை குணப்படுத்தும் பாலாக்கீரை. பாலாக்கீரை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்ளும் போது வாய் மற்றும் குடலில் உள்ள அல்சரை குறைக்கும். குறிப்பாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு வயிற்றில் புண்கள் ஏற்படும். அந்த புண்களை சரி செய்ய பாலாக்கீரை சாறு உதவி செய்யும். கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பாலாக்கீரை. பாலாக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. பாலாக்கீரையில் உள்ள லூட்டின் கண்களின் வயதாவதால் ஏற்படும் மேக்லர் சிதைவை தடுக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாலாக்கீரை. பாலாக்கீரையில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கிறது. இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை சரி செய்ய உதவுகிறது. இலைவடிவ காய்கறிகளை தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வரும்பொழுது ஆத்திரைட்டிஸ் எனப்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்க உதவி செய்யும். புளிச்சக்கீரையின் பயன்கள். பெயருக்கு ஏற்றாற் போல புளிப்பு சுவையுள்ள இந்த கீரை உடல் வலிமையை பெருக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புளிச்சக்கீரைக்கு காசினி கீரை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. உடல் வலிமை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த கீரையை சிறிதளவேனும் சமைத்து கொடுத்தால் உடம்பு தேறுவார்கள். இந்த கீரையில் தாது பொருட்களும் இரும்பு சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன. இது தவிர விட்டமின் சத்துக்களும் கணிசமான அளவில் உள்ளன. சுரிசிரங்கு போன்ற சரும நோய் உள்ளவர்களுக்கு இந்த கீரையை சட்னி செய்து உணவுடன் சேர்த்து கொண்டு வந்தால் விரைவில் குணமாகும். உடல் வெப்பத்தை குறைத்து சமப்படுத்துவதில் புளிச்சக்கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லா விதமான வாத கோளாறுகளையும் குணப்படுத்துவதும் வல்லமை கொண்டது. வாயு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் புளிச்சக்கீரை குணப்படுத்தும். காய்ச்சல் காரணமாக நாவில் ருசி மறைந்து விட்டால் புளிச்சக்கீரை இழந்த ருசியை திருப்பி உணர வைக்கும். மஞ்சள் காமாலுக்கு ஆளானவர்கள் கைப்பிடி அளவு புளிச்சக்கீரை அரைத்து சாறு எடுத்து மோருடன் கலந்து பருகி வர மஞ்சள் காமாலை குணமடையும். புளிச்சக்கீரையின் கனிகள் சாருடன் சர்க்கரை மற்றும் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும். இந்த கீரை பித்தத்தை அதிகப்படுத்தும் தன்மை உடையது என்பதால் பித்தம் அதிகமாக உள்ளவர்கள் இந்த கீரையை தவிர்ப்பது நல்லது. புளிச்சக்கீரை இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இதை நன்றாக அரைத்து பூசுவதால் கட்டிகள் விரைவில் குணமாகும். நீர்கோர்த்தல் பிரச்சனை உள்ளவர்கள், இதய நோயாளிகள் மற்றும் இரத்த நாளங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு புளிச்சக்கீரையை மசியை செய்து சாப்பிட்டால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். புளிச்சைக்கீரையின் பூக்களை நசுக்கி சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் சாறில் இரண்டு சிட்டிகை மிளகு பொடி ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இருமல் சரியாகும். சளியை கரைத்து வெளியேற்றும், சுவாச கோளாறுகளும் நீங்கும். சொறி சிரங்கு போன்ற சருமுனை உள்ளவர்கள் இந்த கீரையை சட்னி செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் நிவாரணம் பெறலாம். புளிச்சைக்கீரையில் கொழுப்பு சத்தை குறைக்கும் பண்புகள் இருப்பதால் இது இருதய வாஸ்குலர் நோய்களை தடுக்கிறது. புளிச்சைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இவை சாதாரண செல்களை புற்றுநோய் செல்களாக மாறுவதற்கு முக்கிய காரணமான ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை எதிர்த்து போராட பெரிதும் உதவுகிறது. புளிச்சைக்கீரையில் கலோரிகள் குறைந்த அளவில் உள்ளன. 100 கிராம் புளிச்சைக்கீரையில் 24 கலோரிகள் மட்டுமே உள்ளன. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இது பசி உணர்வை குறைத்து நீண்ட நேரத்திற்கு நிறைவாக வைத்திருக்கும். புளிச்சைக்கீரையில் இருந்து தயாரிக்கப்படும் கோங்குரா தேநீர் உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக பயன்படுகிறது. புளிச்சைக்கீரை பொடி, புளிச்சைக்கீரை துவையல், புளிச்சைக்கீரை மசியல் என ஏதாவது ஒரு வகையில் வாரம் 2 முறை சேர்த்து வந்தால் வாதம் குறைந்து சமமாகும். அரைக்கீரையின் நன்மைகள். அரைக்கீரையில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது எலும்புகளை வலுப்படுத்துதல், தலைமுடியை வளர்த்தல், தோல் நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் போன்ற பல்வேறு நன்மைகளை நம்மளுக்கு வழங்குகிறது. அரைக்கீரையின் முக்கிய நன்மைகள். எலும்பு வலுப்புற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துகிறது. தலைமுடி வளர்ச்சி. அரைக்கீரையில் உணவில் சேர்த்துக் கொள்வது முடி உதிர்வை குறைக்கிறது, அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதன் விதையை நல்லெண்ணெயுடன் சேர்த்து தலைக்கு தேய்க்கலாம். தோல் ஆரோக்கியம். தோல் நோய்களை மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி. உடலுக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்குவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. செரிமானம். செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது. இரத்த சோகை நீங்க இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் உடலுக்கு தேவையான இரத்த உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகையை தடுக்கிறது. அரைக்கீரை தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வெந்தயக்கீரையின் பயன்கள். வெந்தயக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியையும் சிறந்த ஊட்டச்சத்தையும் தரும் ஒரு மருத்துவ கீரை ஆகும். இரும்பு சத்து அதிகம் உள்ள இது நீரிழிவு, செரிமான கோளாறு மற்றும் உடல் சூடு போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. மேலும் இது மலச்சிக்கல், தொண்டைப்புண் மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. வெந்தயக்கீரையின் முக்கிய நன்மைகள். நீரிழிவு கட்டுப்பாடு. 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். செரிமானம் மற்றும் மலச்சிக்கல். செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குடல் புண்களை நீக்கி மலச்சிக்கலை போக்குகிறது. உடல் சூடு தணித்தல். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை அளித்து கிறுகிறுப்பு மற்றும் தலைச்சுற்றலை குறை

0: குறைக்கும், இரத்த சோகையை குறைக்கும். சிறுகீரையின் பயன்கள்: மலச்சிக்கலை குறைக்கும். தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டால் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைக்கும், உடலுக்கு ஊக்கம் அளித்து தளர்ச்சியை போக்கும். அகத்திக்கீரையின் பயன்கள்: உடலில் காணப்படும் அதிக அளவு வெப்பத்தை குறைக்கும், குடல் புழுக்களை அழிக்கும், பித்தம், தலைசுற்றல், மயக்கம் போன்றவை வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பீதி ஏற்படும். மணத்தக்காளி கீரையின் பயன்கள்: வயிற்று புண்களை போக்கும், குடல் புண்களை குறைத்து குடலுக்கு பலம் அளிக்கும்.
1: ஆரோக்கியமே ஆனந்தம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை கீரைகளின் நன்மைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கிய ஆலோசனையை கேட்டீர்கள்.
3: குட் மார்னிங் நியூஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வருது. சிலம்பாட்டம் திரைப்படத்துக்காக சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடியது. யுவன் சங்கர் ராஜாவின் சைமட்டில் ஓடிஎஃப் 101.8 ஸ்டேடியம்.

0: 8:02
1: ஆகாஷ்வாணி. நம்மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது

எமது என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியா அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால்

மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்கு. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய, அதாவது கிமு 600 வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 1900 இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தன படுவ, அகர முதல, நகர இருவாய், முப்பகுது என்பது. இன்னைக்கு அதான், இங்கே 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறார். அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்த நூல் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நற்றிணைங்கிறது 225 எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கங்க. இதில் 1010 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11-90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதே போல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடைச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 1010, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்தரத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும்பாட்டு, ஒன்று ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்கு. இந்த 10 பாட்டுங்கிறது 1-1 நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும்பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேரு. நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய பொருளாற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி. இதான் 10 பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி, கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை 301 அடி, பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும்பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாள் இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, முருகு, பொருணாறு, பாரணிரண்டு, முல்லை, பெருகு, வளமதுரை, காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொழும் 10. இந்த சங்க இலக்கியம் என்பதே 8 தொகையும் 10 பாட்டு தான். இந்த 10 8 சேர்ந்தா 18, இந்த 18 மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல, 18 கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மறுவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற 8 தொகைகளும் 10 பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலா இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரியப்பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா, அது ஒரு 18 கீழ்கணக்கு இல்லையா, இந்த 18 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது 4 அடி 4 4 சீரா போட்டுக்கிட்டே போயிடலாம், பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புளிம்பாங்க, இந்த தலைதான் வரணும், இதுக்கு மேல ஒரு சீர் வரக்கூடாது அப்படிலாம் இருக்கு. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா, தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் 18 கீழ்கணக்கு, அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா, 4 அடி 4 மணி 4 40 5 தினை 3/4 கடுகம்

கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே கை நிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த 18 நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு என்பாரு. இதுல கோவைங்கிறது ஆசாரா கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி 18 நூல்கள் ஒன்னு ஒன்னும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும், அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்ததுதான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்காம முழுதும் கற்பனை ஆயிருந்தா இல்ல, கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன சிறப்புனா, புகார்ல தொடங்கி மதுரையில நடந்து வஞ்சியில போய் முடியும். சோழ பாண்டிய சேர நாடு மூன்று நாடுகள் வரும், மூன்று மன்னர்களை பற்றி வரும், முத்தமிழும் வரும். அதை அவர் மூன்று காண்டமா பிரிச்சிருப்பாரு, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்துல சரியா 10 காதை இருக்கும், மதுரை காண்டம் கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்துல 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்துடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையா தான் இருக்கணும், ஆனா இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும், அதுதான் நாடக காப்பியம் சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியா வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டா, கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேரு தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதுறாரு. தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டா, இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிதை எழுதுனீங்கன்னா, கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது 1900 என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாடம் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதுல ஒன்னு ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்றேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்கு, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன். ஒன்னு புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஒன்னு நரிவரு தலையார் சொல்றாரு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். உன்னால நல்லது செய்ய முடியலையா பரவாயில்ல, கெட்டது செய்யாம இரு போதும், எவ்வளவு எளிமையான வாழ்க்கை பாருங்களேன். அதே போல கல்வியை பத்தி அப்பவே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்துல 2 பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனா இருந்தாலும் படிச்சவன் சொல்றதுதான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று, சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழி என்கிற மன்னன். சரி, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதன் ஒண்ணு இல்ல, எனக்கு குடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்றது. இந்த வச்சுக்க அப்படின்னு குடுக்கறது உயர்வானது, இந்த வச்சுக்கன்னு குடுக்கறத வேண்டான்னு சொல்றது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிழ்தமே கொடுத்தாலும் தனியா தான் மட்டும் திங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு 4 பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னா அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அற வாழ்க்கையில் எனக்கு

0: கிடைக்கிற புண்ணியம்ங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கறதுனால நான் செய்யல. அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்ல, இந்த பிறவில என் மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யற இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்ற ஏனிச்சேரி முடமோசியார் பாட்டக்கன். மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேல பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்றாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் ந. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: திரைக்கானத்தின் முதல் பாடல் தேவராட்டம் திரைப்படத்திற்காக.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

அடங்கமறு திரைப்படத்திற்காக சின்மையை சத்யபிரகாஷ் இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். சாம் சிஎஸோட இசையமைப்பில் திரைக்கானத்தினோட நிறைவு பாடல் மத்ராசி திரைப்படத்திற்காக ரவி மற்றும் குழுவினர் பாடியது. அனிருத் ரவிச்சந்திரன் இசைமேட்டில் ஊடிஎஃப்எம் 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: நாளைக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன் ஐயா.
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன்.

0: எனக்கு வயது 56, எனக்கு தெரிந்து 50 ஆண்டு நான் மணில் கேட்கறேன்.
1: எப்படி அந்த பழக்கம் உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்?
0: ஆமாங்க ஆமாங்க, நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளா இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
1: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, வேலை அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, மனுஷங்களா
0: இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது, வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க, அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சி கேப்பனாங்க, மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதிப்பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், மதியம் 12:40 நியூஸ்,
1: சரோஜ் நாராயண்
0: சரோஜ் நாராயண சுவாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேக்குற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
1: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேக்குறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
0: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதன் யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம், காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம், எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியாது. இப்ப நம்ம வந்து வானிலையை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்துவோம். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேப்ப பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேப்பனாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக செயல்படுறேன்.
1: அரசு ஊழியரா இருந்துட்டு
0: கண்டிப்பா என்னோட அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்தமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க, ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
1: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
0: ட்ரான்சிஸ்டர் ரேடியோ, பாக்கெட் ரேடியோ, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருந்தேன், டிரான்சிஸ்டர்ல இருந்து பெரிய ரேடியோ இருந்து பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோல இருந்து, இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். அப்ப இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும்போது நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கொள்வேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்விழித்து 70 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
1: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது, நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா

0: இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்பும், இந்தி மொழி கற்பும், அது போன்ற நிகழ்ச்சிகள். மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க. மத்த வேலையை நம்ம செய்யலாம், நம்ம டிவில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: ஒரு காலத்துல வானொலி அப்படிங்கறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசியில நேரடியா பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில வந்து பேசுறாங்க, அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்ப பொதுமக்களும் எல்லாருடைய இன்வால்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்ப வானொலி உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்ப நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க.
1: உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம், அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு, நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன், நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு.
1: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை, மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: உதவித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் ஆர்ச்சி ஆர்ச்சி ராகவேந்திரா. பல அற்புதமான பாடல்கள் வருது, கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வருது சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசைமெட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: தொடரும் பாடல் அரண்மனை கிளை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 9:10. நேர்களினி கேட்கலாம்.
5: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
7: சைபால்
8: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்கள் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னே. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில், 2 அங்கு அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கள்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது, அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு, ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்கறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம், நகை, இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல

0: முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா? இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோம், சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோம். அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்கிறார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 9:15 ஆயாச்சு. தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.
1: இளைய நிலா பொழிகிறதே

0: பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் கேட்டோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேரில் இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 47, ஆப்பிள் ரகம் 52, அவரை 90, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 25, பாகற்காய் கொத்தவரை இவற்றின் விலை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50, சின்ன வெங்காயம் 54, பெரிய வெங்காயம் 32, பொரியல் தட்டை 30, முருங்கைக்காய் 45, தேங்காய் 50, மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 முதல் 45 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 30, முள்ளங்கி 30, கேரட் 40 முதல் 50, பீட்ரூட் 40, நூல்கோல் 35, டர்னிப் 30, முட்டைகோஸ் 25 முதல் 30, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 140, வெள்ளைப்பூண்டு 180 முதல் 190 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், கரிபீன்ஸ் 60, புஷ்பீன்ஸ் 50 முதல் 60 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 120 முதல் 130, கலர்கோஸ் 35, குடைமிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 40, ப்ரக்கோலி 80 ரூபாய், கருவேற்பிலை 50, கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 50 ரூபாய். கீரைகள் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை இவற்றின் விலை 60 ரூபாய். வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 35, மக்காச்சோள கதிர் 30, எலும்பிச்சம்பழம் 140, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 முதல் 200 ரூபாய், மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. வாழைப்பழ வகைகள் பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 40, நேந்திரன் 40, செவ்வாழை 80, கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 80 முதல் 100, அன்னாசி பழம் 80 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: மூடுபனி திரைப்படத்திற்காக ஏசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்டும் இளையராஜா அவருடைய இசையமைப்புல.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று ஜூன் 6 தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். மொழி எனப்படுவது வெறும் உரையாடலுக்கான ஒன்றாக என்றுமே இருந்ததில்லை. உணர்வுகளை வெளிப்படுத்தும் சாதனமாகத்தான் இருக்கிறது, இருக்கும். தமிழின் வளமை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செழித்திருந்ததால்தான் இயல், இசை, நாடகம் என்று பகுத்தும் முச்சங்கம் அமைத்தும் அதனை போற்றினர். அப்படிப்பட்ட மொழிக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் நிகழ்வே செம்மொழி என்று பிரகடனப்படுத்துவது. 2004 ஜூன் 6 அன்று இந்திய அரசு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டது. மேலும் இந்தியாவில் செம்மொழி என பிரகடனப்படுத்தப்பட்ட முதல் மொழி தமிழ்மொழி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று ஜூன் 6 தமிழ்மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நாள்.
1: நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம பேச போற தலைப்பு, வானொலியில் எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்ற இந்த அருமையான ஒரு தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து பேக் டு பேக் தொடர்ந்து 2 பாட்டு. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பேக் டு பேக் ரெண்டு பாடல்கள் கேட்டோம். தென்றலை என்னை தொடு மற்றும் அரங்கேற்ற வேலை திரைப்படங்களுக்காக பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. ரெட்ரோ ராகங்கள் ஒழிக்கும் நேரம் 9:45.
1: ஆறறிவு கொண்ட மனிதர்கள் நெகிழி பொருட்களை பயன்படுத்திவிட்டு வீதிகளிலும் வனங்களிலும் வீசி எறிவதால் பாதிக்கப்படுவது 5 அறிவு கொண்ட விலங்குகளும் பறவைகளும் தான். நெகிழி பொருட்களை பயன்படுத்திய பின் முறையாக தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படையுங்கள். நம் சிறு அலட்சியம் ஒரு உயிருக்கு ஊறு விளைவிக்கும். சிந்திப்போம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இளையராஜாவோட சமைப்பில் பொன்னுமணி திரைப்படத்திற்காக பாடல். நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நாம பேச போற தலைப்பு, வானொலியில் எந்த நிகழ்ச்சியும் மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்ற இந்த அருமையான தலைப்புல இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நாம பேசலாம். ரெட்டோராகங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாயும் புலி திரைப்படத்திற்காக மலேசிய வாஸ்தேவன் பி. சுஷிலா இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசைமிட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியம்.

தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். இளையராஜாவோட எஸ் எம் எப்ல கங்கை அமரனுடைய அருமையான பாடல் வரிகள்ல.

ராஜாதி ராஜா பட பாடல் அது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடல். சூப்பராகவே காலை நேரத்தில் இந்த மாதிரி பாடல்களை ரசிக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட்ரோ ராகங்களில் அந்த பாடல் கேட்டீங்க, இந்த பாடல் கூட சூப்பராகவே இருக்கும், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரெட்ரோ ராகங்கள்.

0: பிரியங்கா பட பாடல் அது, மனோ சித்ரா பாடியது அந்த பாடல். சூப்பராக நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: வெக்கத்தை பாரு மாமா, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு
0: டி
1: கடி
2: பேச்சு
3: நகைச்சுவை நிகழ்ச்சி
1: கேட்க தவறாதீர்கள்.

சாட்டர்டே பொதுவாக நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், நிறைய பேர் வெளியே போக வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட இந்த பாடலெலாம் வீட்டிலேருந்து கேட்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். எங்கள் ஊரில் மழை அடிச்சிட்டு இருக்கு, இந்த மழை நேரத்தில் இந்த பாடலெலாம் கேட்குறதுக்கு சுகமாகவே இருக்கும். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: தேவராகம் படத்திற்காக சித்ரா பாடிய அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவடைகின்றன. நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.

0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
1: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா?
1: மேம்.
0: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஃபோர் நம்பர். வீட்டுல அப்பா, டாடி, அம்மா, நானு.
0: அப்படியா? ஓகே ஓகே. சரி, உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா?
1: நோ மேம்.
0: பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கலையா நீங்க?
1: நோ மேம்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பெட் அனிமல் ரொம்ப பிடிக்கும்?
1: டாக் மேம்.
0: டாக் பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: எதனால உங்களுக்கு டாக் பிடிக்கும்?
1: குட்டி அழகா இருக்கும்.
0: குட்டி அழகா இருக்குமா டாக்?
1: எஸ் மேம்.
0: என்ன கலர்ல இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்த டாக்?
1: பிரவுன் கலர், ஒயிட் கலர்.
0: என்ன சாப்பிட்டீங்க நீங்க?
1: சாம்பார். காய்.
0: அப்படியா? உங்களுக்கு காய்கறிகள் நேம் எல்லாம் தெரியுமா? மம்மி செஞ்சு கொடுக்கற காய்கறிகளுடைய நேம்ஸ் எல்லாம் தெரியுமா? இங்க ஏதாச்சும் ஒரு நாலஞ்சு காய்கறிகளுடைய நேம்ஸ் சொல்லுங்க பாருங்க.
1: முருங்கைக்காய், வெண்டைக்காய், கேரட், பீட்ரூட், ஆனியன்.
0: ஓகே, இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காய் எது?
1: கேரட்.
0: கேரட் ரொம்ப பிடிக்குமா? கேரட் என்ன கலர்ல இருக்கும்?
1: ஆரஞ்சு.
0: அதனால உங்களுக்கு கேரட் பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: கேரட் அப்படியே சாப்பிடுவீங்களா இல்ல மம்மியா பொரியல் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: எப்படி சாப்பிடுவீங்க? கேரட் அப்படியே மம்மியை வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: சரி, மம்மி என்ன சூப்பரா சமையல் செஞ்சு தருவாங்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கு?
1: வெண்டைக்காய்
0: பொரியல் ரொம்ப பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: அந்த பொரியல் என்ன கலர்ல இருக்கும்?
1: கிரீன் கலர்.
0: கிரீன் கலர். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது?
1: ஒயிட் கலர்.
0: ஒயிட் கலர் பிடிக்குமா? அப்ப ஒயிட் கலர்ல மம்மி ரைஸ் செஞ்சு கொடுப்பாங்களே, அந்த ரைஸ் பிடிக்குமா? உங்களுக்கு உங்க மம்மி கிட்டயும் டாடி கிட்டயும் ரொம்ப பிடிச்ச விஷயம்
1: என்னது? அப்படியா?
0: உங்களை யாரு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவா, மம்மியா டாடியா?
1: மம்மி.
0: யாரு டிஃபன் செஞ்சு கொடுப்பா, மம்மியா டாடியா? டாடி அம்மா ரெண்டு பேரும் கையில உங்களுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்தா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்களா?
1: மேம் சண்டே மண்டே.
0: அப்படியா? சரி, நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா? உங்க வீட்டுல நிறைய பூச்செடிகள் எல்லாம் வளர்க்குறீங்களா? என்னென்ன செடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க நீங்க?
1: மேம் அழிப்பு செடியும் ரோஸ் செடியும். மேம்
0: எப்படி அந்த செடியை பாத்துப்பீங்க நீங்க? அந்த செடி நல்லா வளரணும்னா நீங்க அந்த செடிக்கு என்னெல்லாம் குடுப்பீங்க?
1: தண்ணி.
0: தண்ணி ஊத்துவீங்க. யார் ஊத்துவா?
1: சுஜி. அக்கா.
0: அக்கா ஊத்துவாங்க. நீங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, அக்கா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா உங்களை அடிக்க வந்தாக்கா அக்கா உங்களை காப்பாத்தி விட்டுருவாங்களா நீங்க அடி வாங்காம? நல்ல பாசத்தார அக்கா இல்ல உங்களுக்கு? அக்கா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்களா? நீங்க அக்கா ஊட்டி விடுவீங்களா? ஓகே, உங்களுக்கு நிறைய ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா?
1: எஸ் மேம்.
0: இங்க அழகா ஒரு ரைம்ஸ் பாடுங்க பாக்கலாம்.

0: சூப்பரா பாடிட்டீங்க. நீங்க கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா குட்டி?
1: எஸ் மேம்.
0: எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க?
1: விநாயகர்.
0: விநாயகர். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு? உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்கும்?
1: சரணமையப்பா.
0: சரணமையப்பா. ஐயப்பன் சாமி ரொம்ப பிடிக்குமா? எதனால உங்களுக்கு ஐயப்பன் சாமி பிடிக்கும்? ஓகே, உங்களுக்கு ஐயப்பன் சாமி பிடிக்கும். நீங்க காலையில குளிச்சிட்டு சாமி கும்பிடும் பொழுது சாமிகிட்ட என்ன வேண்டுவீங்க?
1: நல்லா படிக்கணும்.
0: நல்லா படிக்கணும்னு வேண்டிப்பீங்களா?
1: எஸ் மேம்.
0: வேற என்ன வேண்டுவீங்க?
1: அம்மா அப்பா நல்லா இருக்கணும்.
0: சரி, நீங்க வீட்டுல லீவ் டேஸ் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க? இப்ப ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ல என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க விளையாடுறதுக்கு?
1: சைக்கிள், வாட்டர் பாட்டில்.
0: சைக்கிள், வாட்டர் பாட்டிலுமா? ஓகே, நல்ல சைக்கிள் ஓட்டுவீங்களா நீங்க? எவ்வளவு தூரம் ஓட்டுவீங்க? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க? சரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க?
1: நிறைய
0: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லுங்க பாக்கலாம்.

0: ஓகே, எதனால உங்களுக்கு அவங்களை பிடிக்கும்? அப்படியா? கிளாஸ் ரூம்ல நீங்க ரெண்டு பேரும் மிஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது விளையாடுவீங்களா? கிளாஸ்ல மிஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏன் விளையாட மாட்டீங்க?
1: மேம் திட்டுவாங்க.
0: மேம் திட்டுவாங்களா பேசினா விளையாடினா? அப்படியா? அப்புறம் எப்ப விளையாடுவீங்க நீங்க?
1: வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாய்க்கு போய் விளையாடுவோம்.
0: வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்கா கூட விளையாடுவீங்க. ஸ்கூல்லதான் உங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஃப்ரெண்ட் கூட எப்படி விளையாடுவீங்க அப்ப நீங்க?
1: வீட்டுக்கு வந்து
0: ஃப்ரெண்ட் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்களா? அதனால ஃப்ரெண்டோட ஜாலியா வீட்டுக்கிட்ட வந்து விளையாடுப்பீங்க. ஸ்கூல்ல எல்லாம் குட் பாய்ஸா மாம் சொல்லி கொடுக்கறத கேட்டுப்பீங்களா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய தெரியுமா? கதை தெரியாதா? மம்மி கதை சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? ஏன் சொல்லி கொடுக்கல? நைட்ல எல்லாம் தூங்கும் போது மம்மி கதை சொல்லுங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? கதையும் சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் கதையும் சொல்லாம நீங்க பாட்டு படுத்து தூங்குங்க அப்படி சொல்லிடுவாங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க எல்லாம் அடம்பிடிக்க மாட்டீங்களா? குட் பாயா நீங்க? சரி, டாடி கதை சொல்லுவாரா? ஆமாவா இல்லையா? டாடி சொல்லி கொடுத்த கதையில இருந்து ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்க பாக்கலாம்.
1: மூணு பேரு ஒரு பேரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பேரு
0: என்னது?
1: சிடிச்சான் பொண்ணு பேரு.
0: ஓகே.
1: அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு வரும் கேட்டாங்க சிடிச்சா, அதனால அவங்க அம்மா விட்டாங்களா, அதனால போயிட்டு காணாம போயிட்டானா. ஈவினிங் ஆனாலும் வரலையா, அதனால அவங்க அம்மா இருந்தாங்க.
0: அப்படிதானா? சூப்பரா குட்டி ஸ்டோரி சொல்லிட்டீங்க. ஓகே சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: ரெட் கலர்.
0: எதனால ரெட் கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு திங்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்கு. என் சைக்கிள் மட்டும் கிரீன் கலரு.
0: சைக்கிள் மட்டும் கிரீன் கலரா? ஓகே. வேற என்ன ரெட் கலர்ல நீங்க திங்ஸ் வச்சிருக்கீங்க? வாட்டர் பாட்டில், குட்.
1: ஸ்நாக்ஸ் பாக்ஸ்
0: எல்லாமே ரெட் கலர் தானா? அப்ப ரெட் கலர்ல என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போய் சாப்பிடுவீங்க நீங்க? சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வேற என்ன ஃப்ரூட் இருக்கு ரெட் கலர்ல? ஆப்பிள். வெரி குட். அப்புறம் வேற?
1: ஸ்ட்ராபெரி.
0: ஸ்ட்ராபெரி, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா ரெட் கலரா இருக்கனால? ஓகேமா ஓகேமா, சூப்பர்மா. ஓகேமா, தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: என்ன
1: கிளாஸ் படிக்கிறீங்க?
2: என்ன
1: ஸ்கூல்?
2: கேபிஎஸ் கோத்தகிரியில.
1: ஓகே, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, அப்பா, அண்ணா.
1: ஓகே, அண்ணா என்ன பண்றாங்க?
2: படிச்சிட்டு இருக்காரு.
1: அண்ணா இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. சரி, நீங்களும் அண்ணாவும் எப்படி? நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா? ஜாலியா வீட்ல எப்பவும்?
2: அண்ணா குடுக்க மாட்டாங்களா?
1: சரி, நம்ம தம்பி தானே, ஒரு தடவை விட்டு கொடுத்துடலாம்னு விட்டு கொடுக்க மாட்டாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப?
2: போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி அவங்க உட்காந்து திட்டுவாங்க. அண்ணாவை
1: திட்டி வாங்கி கொடுத்துருவாங்களா உங்களுக்கு ரிமோட்? மம்மி
2: சம்டைம்ஸ் வாங்கி தருவாங்க, இல்லனா அவன் தர மாட்டான்.
1: சரி, அவனே பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஓகே, உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்? மம்மி, டேடி, அண்ணா, மூணு பேர்ல கேட்டா யார சொல்லுவீங்க?
2: டேடி.
1: எதனால டேடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: அவர் வந்து கைண்டா இருப்பாரு.
1: ஓகே,
2: ஏதாச்சும் வாங்கி தர சொன்னா வாங்கி தருவாரு.
1: அதனால டேடி ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அப்ப மம்மி ஏதாச்சும் கேட்டா வாங்கி தர மாட்டாங்களா உங்களுக்கு? ஒன்னும் டேடி தான் வாங்கி கொடுப்பாங்களா?
2: ரொம்ப திட்டு வாங்கி.
1: எதுக்கு சும்மா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒன்னும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஆனா டேடி ஒண்ணுமே கேட்காம வாங்கி கொடுத்துருவாங்க, அதனால டேடி ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி சரி, ஓகேமா. சரி, உங்களுக்கு சாப்பிடுறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: பிரியாணி.
1: ஓகே, பிரியாணி வீட்டுல மம்மி செஞ்சு கொடுக்கறது பிடிக்குமா, இல்ல வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிடறது பிடிக்குமா?
2: எங்க அப்பா செஞ்சு தரது பிடிக்கும்.
1: பாரு.

0: மம்மியை கேட்டா நீங்க டாடி சொல்லிட்டீங்களா? டாடி சூப்பரா சமைப்பாங்களா? என்ன பிரியாணி டாடி சூப்பரா செய்வாங்க?
1: பிரியாணி.
0: அப்ப எவ்ரி சண்டே டாடி பிரியாணி தானே வீட்டுல? அப்ப மம்மி என்ன பண்ணுவாங்க? டாடி ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்ப ஒரே ஜாலி தான், எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஓகே. மம்மி என்ன சமைப்பாங்க சூப்பரா? இன்னும் எவ்வளவு யோசிக்கிறீங்க? மம்மி டெய்லி செஞ்சு தராங்க தானே? என்ன அதுல சூப்பரா செய்வாங்க மம்மி?
1: சாம்பார்.
0: சாம்பார் சாம்பார் சமையல் செய்வாங்களா? ஓகே ஓகேம்மா, சரி. உங்களுக்கு மம்மி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: அவங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
0: எதுனாலுமே மம்மி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்களா? ஓகே. நீங்க வீட்டுல மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க மம்மிக்கு? நீங்க
1: வெஜிடபிள்ஸ் கட் பண்றது.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு பயமா இருக்காதா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும் பொழுது? கையில கட் பண்ணிக்க மாட்டீங்களா? ஓகே ஓகேம்மா, சரி. உங்களுக்கு லீவ் டேஸ்ல அவுட்டிங் எல்லாம் போவீங்களா மம்மி டாடி கூட? எந்த இடத்துக்கு எல்லாம் போவீங்க நீங்க?
1: டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு போவேன்.
0: ஓகே. சண்டேஸ்ல ரெகுலரா போவீங்க? சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிவில பாக்கிறதுக்கு? அப்படியா? அவருடைய பாடல் ஏதாச்சும் உங்களுக்கு பாட முடியுமா?
1: தெரியாது.
0: ஃபோர் லைன்ஸ் பாடுங்க, நம்ம ஜாலிக்கு தானே பாட போறோம்.
1: பாட தெரியாது.
0: அது நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதே மாதிரி பாடுங்க.
1: மோஸ்டா நான் டிவி பாக்க மாட்டேங்கிறீங்களா, அந்த பாட்டு தெரியாது.
0: அதனால தெரியாது. எப்பவாச்சும் டிவி பாப்பீங்களா நீங்க? அப்ப டிவி பாக்காம படிக்கிற டைம் போக மத்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க வீட்டுல?
1: ஓட மாட்டீங்களா?
0: ஓகே ஓகேம்மா, சரி. நீங்க மம்மிக்கு குக்கிங்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஓகே. நீங்களும் மம்மியும் சேர்ந்து என்ன டிஷ் செஞ்சிருக்கீங்க?
1: நூடுல்ஸ் ஆன்ட்டி.
0: நூடுல்ஸ் மம்மி கூட சேர்ந்து செய்வீங்களா நீங்க? ஓகே. சரி, உங்க அண்ணாவை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். அண்ணாவும் நீங்களும் ரிமோட்டுக்கு சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப மம்மி டேடி உங்களை விட்டுட்டு வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ணா உங்களை பாத்துப்பாங்களா? ஓகே. எப்படி பாத்துப்பாங்க உங்களை? அப்போ
1: அவரு கொஞ்ச நேரம் படிக்க சொல்லிட்டு படிச்சதுக்கு அப்புறமே என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நீ கொஞ்ச நேரம் போன் எடுத்து பாத்துக்கலாம், ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, கொஞ்ச நேரம் படின்னு சொல்லுவாங்க. படிச்சு முடிச்சவனா அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால போன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாத்துப்பாங்களா உங்களை? நல்லா போன் பாப்பீங்களா நீங்க?
1: சம்டைம்ஸ்
0: போர் அடிக்கும் போது மட்டும் பாப்பீங்களா? ஓகே ஓகேம்மா, கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ரயன் நந்தினி பேசுறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: மூன்றாவது படிக்கிறேன்.
0: ஓகே. உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: சூப்பரா போயிட்டு இருக்கா? ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: நாலு பேர் இருக்கும்.
0: யார் யாரு?
2: அம்மா, அப்பா, நானும் தம்பி.
0: அப்படியா? தம்பி என்ன படிக்கிறாங்க?
2: யூகேஜி படிக்கிறான்.
0: யூகேஜி படிக்கிறான், சரி. நீங்களும் தம்பியும் எப்படி ஜாலியா இருப்பீங்களா, இல்ல அப்பப்ப சின்ன சின்ன சண்டை எல்லாம் போட்டுக்குவீங்களா வீட்டுல?
2: சின்ன சின்ன சண்டை போட்டுப்போம்.
0: எந்த விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவீங்க ரெண்டு பேரும்?
2: நானும் எப்படியாவது சொல்லான் இருக்குமா, நான் சப்ஷன்னா வந்து சண்டை போடுவோம்.
0: சரி, ரெண்டு பேரும் சைக்கிள் எல்லாம் ஓட்டுவீங்களா?
2: ஓட்டுவேன்.
0: தம்பியும் ஓட்டுவானா? ஓகே ஓகே. ரெண்டு பேரும் ரேஸ் எல்லாம் விடுவீங்களா சைக்கிள் ஓட்டும் போது? ஓகே ஓகே. யார் வின் பண்ணுவா?
2: ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் வின் பண்ணுவாங்க.
0: ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ணிடுவீங்களா? ஓகே. சைக்கிள்ல எத்தனை டயர் இருக்கு நீங்க யூஸ் பண்ற சைக்கிள்ல?
2: ரெண்டு டயர்.
0: ரெண்டு டயரா? தம்பியோடைய சைக்கிள்ல
2: நாலு டயர்.
0: நாலு டயர். எதனால நாலு டயர் யூஸ் பண்றீங்க தம்பி சைக்கிளுக்கு?
2: பேலன்ஸ் பண்றது.
0: பேலன்ஸ் பண்றதுக்கா? ஓகே. உனக்கு வீட்டுல பிடிச்ச விஷயம் எது?

0: ஃப்ரிட்ஜா? ஓகே ஓகே. எதனால ஃப்ரிட்ஜ் பிடிக்கும் வீட்டுல?
1: அது ஐஸ்கட்டி சாப்பிடுறதுக்கு.
0: அப்படியா? சரி சரி. நீங்க யாரோட செல்லம்? மம்மி செல்லமா டாடி செல்லமா?
1: ரெண்டு பேரும் செல்லம்.
0: ரெண்டு பேரும் செல்லமா? ரெண்டு பேரும் ஈக்குவலா செல்லம் கொடுப்பாங்களா?
1: ஆமாங்க.
0: யாரு உங்களை ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுவா வீட்டுல?
1: டாடி.
0: டாடி எந்த விஷயத்துல எல்லாம் உங்களை ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க?
1: என்ன
0: பண்ணுவீங்க நீங்க டாடி ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ற மாதிரி?
1: கரெக்டா படிக்கலாம் திட்டுவாங்க. அப்புறம் தம்பி கூட சண்டை போட்டு அவனை அடிச்சா திட்டுவாங்க.
0: தம்பியே நீங்களும் அப்ப நல்லா சண்டை எல்லாம் போடுவீங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது யாரு வந்து சமாதானம் படுத்துவா? மம்மியா டாடியா? மம்மி தான் சமாதானம் படுத்துவாங்களா? யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டாடியா தம்பியா?
1: தம்பி.
0: தம்பி தானே? எதனால தம்பியா உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்?
1: எப்பயா சண்டை போடுவான், எப்பயாச்சும் தலை கொஞ்சம்.
0: அதனால தம்பி ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே. மம்மி என்ன சமையல் சூப்பரா செய்வாங்க வீட்டுல?
1: பிரியாணி.
0: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
1: தோசை.
0: தோசை. தோசை சுட்டு கொடுத்தா எவ்வளவு சாப்பிடுவீங்க?
1: அஞ்சாறு சாப்பிடுவேன்.
0: அஞ்சாறு சாப்பிடுவீங்களா?
1: சாப்பிடுங்க.
0: ஓகே ஓகே சூப்பர். டிவி எல்லாம் பாப்பீங்களா?
1: என்னெல்லாம்
0: பாப்பீங்க?
1: டீட்டோ. அப்புறம் மோட்டு பத்திரம்.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: அனிமல் பிளானட்.
0: அனிமல் பிளானட்டா? உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லாமே பிடிக்கும்.
0: எல்லாமேனா ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு நேம் சொல்லுங்க பாப்பா. அனிமல்ஸ் உடைய நேம்?
1: யானை, சீட்டா, லயன்.
0: ஓகே ஓகே.
1: டைகர்.
0: ஓகே. யானைக்கு எத்தனை கால் இருக்கு?
1: நாலு கால்.
0: நாலு கால யானை என்ன பண்ணும்? நடக்குமா ஓடுமா?
1: நடக்கும்.
0: நடக்கும். யானை ஓடாதா? ஏன் ஓடாது? யார் வெயிட்?
1: யானை வெயிட்.
0: யானை வெயிட். அதனால அதால ஓட முடியாதா? ஓகே. யானை ஈஸியா மேடு ஏறும் சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: நம்மனால ஏற முடியுமா?
1: ஏற முடியாது.
0: ஒரு மேடான இடத்தை நம்மனால ஈஸியா ஏற முடியுமா முடியாதா?
1: முடியாது.
0: யானை வெயிட்னு சொன்னீங்களே, அப்ப யானை மட்டும் எப்படி ஏறும்?
1: யானோட முட்டி.
0: முட்டி முட்டி அதனால ஏறுமா?
1: முட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
0: யானையோட முட்டி ஸ்ட்ராங்கு அதனால ஏறுமா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியுமா?
1: தெரியும்.
0: ஒரு ஸ்டோரி சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி வந்து வடை சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு காக்கா வந்து ஒரு வடைய தூக்கிட்டு போய் மரத்துல போய் உட்காந்துருச்சு. அப்ப வந்து மரத்துல உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போது ஒரு ஓனாய் வந்து வந்து கேட்டுச்சு, காக்கா எனக்கும் ஒரு வடை தெரியா அப்படின்னு கேட்டுச்சு. காக்கா சொல்லிச்சு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி குடுத்துச்சு. அப்ப காக்கா
0: வடைய ஓனனுக்கு குடுத்துட்டு காக்கா பறந்து போயிடுச்சா? ஓகே ஓகே. சூப்பரா ஸ்டோரி சொன்னீங்க. ஓகே. நீங்க டிவில படம் பாப்பீங்களா?
1: பாக்க மாட்டேன்.
0: சினிமா தேட்டருக்கு போய் படம் பாப்பீங்களா?
1: போயிருக்கேன்.
0: போயிருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
1: சிவகார்த்திகேயன்.
0: சிவகார்த்திகேயன். ஓகே. சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு, ஒரு டூ லைன்ஸ் பாடி காமிங்க பாக்கலாம்.
1: ஏ சக்கரே, ஏ சக்கரே, என் நெல்லமா சல்லமா போயே.
0: ஓகே ஓகே. சூப்பரா பாட்டு பாடுனீங்க. ஓகே ஓகே. தென் காமெடி எல்லாம் பாப்பீங்களா நீங்க?
1: பாப்பேன்.
0: யாரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: காமெடி பாப்பேன்.
0: ஆனா பேரெல்லாம் தெரியாது? பார்த்து சிரிப்பீங்க?
1: ஆமா.
0: ஓகே ஓகேம்மா. சரி, உங்க வீட்ல யார் ரொம்ப சத்தமா பேசுவா? மம்மியா டாடியா?
1: மம்மி.
0: மம்மியா? எதனால சத்தமா பேசுவாங்க?
1: உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா லவுடா வச்சு காது கேட்க அதனால லவுடா பேச சொல்லுவாங்க.
0: எதுக்கு இவ்வளவு சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மம்மி டிவியை விட இன்னுமே சத்தமா பேசி ஸ்லோ பண்ண சொல்லுவாங்களா? ஓகே ஓகேம்மா. சரி, மம்மி டாடி யார் உங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுவா சின்ன சின்ன விஷயங்களுக்கு? எதுக்காச்சும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்காங்களா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர்?
1: டாடி.
0: டாடி எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுருக்காரு?
1: எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க.
0: எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரா? டாடி திட்டுற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: ஒண்ணு பண்ண மாட்டேன்.
0: சும்மாவே திட்டுவாரா டாடி உங்களை?
1: சின்ன விஷயத்துக்கு பண்ணாலே திட்டுவாங்க.
0: அப்படியா? நீங்க சின்ன விஷயம் பண்றத நல்ல விஷயமா பண்ணுங்க. டாடி டென்ஷன் ஆகாத மாதிரி பண்ணீங்கன்னா திட்ட மாட்டாரு, கரெக்டா? ஓகே ஓகே. சரிம்மா. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: ஒயிட் அண்ட் ப்ளூ.
0: ஒயிட் அண்ட் ப்ளூ. எதனால அந்த கலர் பிடிக்கும்?
1: ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்துருக்கு, ஸ்கைல இருக்கு.
0: ரெண்டுமே ஸ்கைல இது வரனால அந்த கலர் பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிரைட்டா இருக்கு.
0: ஓகே. அந்த கலர்ல நீங்க என்ன திங்ஸ் வச்சிருக்கீங்க ஃபேவரட்டா?
1: டிஷர்ட்.
0: டிஷர்ட். ஓகே. தம்பிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா உங்க திங்ஸ் எல்லாம்?
1: ஷேர் பண்ணுவேன்.
0: என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க?
1: எல்லாமே.
0: தம்பி என்ன கேட்டாலும் குடுத்துருவீங்களா?
1: குடுத்துருவேன்.
0: ஓகே. இப்ப உங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், நீங்க சாப்பிட்டு இருக்கும் பொழுது தம்பி ஒரு தோசை கொடுனா குடுத்துருவீங்களா?

0: ஊட்டி விட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வருவீங்களா?
1: ஆமா சாப்பிடுவோம்.
0: ஓகே ஓகே சரி. நீங்க
1: நிறைய டைம் ஊட்டி விட்டுருக்கீங்க?
0: நிறைய டைம் தான் ஊட்டி விட்டுருக்கீங்களா? ஓகே வெரி குட். நீங்க சண்டேஸ்ல அவுட்டிங் எல்லாம் போவீங்களா? எந்த மாதிரி இடத்துக்குள்ள போவீங்க?
1: சர்ச்சுக்கு. அப்புறம்
0: அந்த வேலை என்ன பிளேஸ் இருக்கோ அப்படியே பாத்துட்டு வந்துருவீங்களா? ஓகேமா.
1: விண்டோ ஷாப்பிங் அப்புறம்.
0: ஓகே நீங்க ஷாப்பிங் எல்லாம் போவீங்களா? ஷாப்பிங் போனா என்ன வாங்குவீங்க ஸ்பெஷலா? நீங்க
1: சாக்லேட் வாங்குவோம், ஃப்ரூட்ஸ்,
0: உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால சிம்பிளா ரெண்டு க்வெஸ்சன் மட்டும் கேட்டேன். ஓகேவா?
1: ஓகே.
0: ஓகே கண்ணா, தேங்க்யூ.
1: வெல்கம்.

வாத்துக்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.

வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:02. வெல்கம் டு நீங்கள் கேட்டவை அன்புள்ளங்களே. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அதோடு இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, வானொலியில் எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஸோ நேர்களை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எந்த நிகழ்ச்சி பிடிக்கும், அதை வந்து திருப்பி அதாவது எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 8300-1919-1018, 9342-1019-1018, 9344-1019-1018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு பாடல் வருது. சிட்டிசன் திரைப்படத்திற்காக வசுந்தரா தாஸ் திப்பு மற்றும் குழுவினர் பாடியது. தேவாவின் இசைமெட்டில் ஊட்டி எஃப்எம் 101.

0: ஆமாங்க, நிறைய இடங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் போறோமா இல்லையா ஒரு நேரம் சொல்லும் போது ஒரு ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல சார். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா திருப்பதி ஒரு மாதிரி இருக்குது, வெள்ளிங்கிரி மலை ஒரு மாதிரி இருக்குது, இப்ப பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஒரு மாதிரி, மூணார் ஒரு மாதிரி, அந்த ஊட்டிதான் எப்படின்னு தெரியலங்க சார். அதனால அந்த நிகழ்ச்சி நீங்க ஒளிருப்பீங்கன்னா பரவாயில்லைங்க சார்.
1: ஓகே, அதாவது நம்ம நிகழ்ச்சி
0: எனக்கு சாந்தாப்தா வந்து நான் பாட்டை கேட்டிருக்கிறேன்.
1: என்ன பாடல் கேட்க
0: வந்துருந்தது? சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா, அது சாந்தாத பாட்டை கேட்டிருக்கிறேங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க சூப்பர்.
0: அது நம்ம நாட்டுல பிறந்து நம்மள குடுத்து வச்சிருக்கோங்க சார். ஏன்னா ஒவ்வொரு ஏரியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு விசேஷமா இருக்குதுங்க சார். அதுல பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்குது, எப்படித்தான் வீடு கட்டி இருக்கிறாங்களோ சில ஒருத்தான் அந்த புறக்கிற வைங்க சார், நான் விரிவா சொல்றேன்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, வாய்ப்புகள் இருந்தா நம்ம எப்படின்றத பாப்போங்க. அது
0: சரிங்க,
1: நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: அதாவது ஃபஸ்ட் காலர் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் போன முறை அந்த நிகழ்ச்சியை வந்து நம்மளே தொகுத்து வழங்கிட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சியை வந்து திருப்பி இருந்தால் நன்றாகும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோடு சேர்ந்து அவருடைய விருப்ப பாடலும் வந்து கேட்டிருக்காரு. ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசைமெட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு நிகழ்ச்சியை பற்றியும் அதே போல் நம்ம ஊரை பற்றியும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடலை கேட்டோம் போன லிசனருக்காக. நிகழ்ச்சியில் நம்ம கூட இணையதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் வந்து விட்டார், யாருங்க கேட்கலாம், வருக வணக்கம்.
1: வணக்கம், பள்ளி நடுக்கிப்பட்டியிலிருந்து கமலா வேணிங்க.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து.
1: உணவின் சித்திப்பை விட ஆழ்மனதின் நினைவுகளை அசைபோடும் சித்திப்பே சித்திக்கும் சித்திப்பு.
0: ஒரு தித்திப்பா இருக்கு.
1: இது ஏன் இந்த வாசகத்தை ஏன் சொன்னாங்கன்னா, இப்ப வந்து இப்ப கடந்த காலத்துல இப்ப சில சில ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல்ல நம்ம உதகை பண்பலையில எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்கு. எதையுமே வந்து ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து ஒன்னொன்னு கருத்து கொண்டு மையப்பொருளை வச்சு கொண்டு போயிட்டு தான்
0: இருக்குது.
1: அதுலயுமே வந்து இந்த அதிசய பயணம்ன்ற ஒரு நிகழ்ச்சி
0: என்னன்னா,
1: அந்த இப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த இடத்த வந்து ஏதாவது இப்ப இந்த உலகத்துல வந்து நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கோம், தூங்க நேரம் இல்ல, சாப்பிட நேரம் இல்லைன்ட்டு அப்படி ஓடிட்டு இருக்க நேரத்துல அந்த நினைவுகள் இந்த இடத்த போயிட்டு வந்தோம்னா நினைச்சு பார்க்கவே டைமே இருக்கிறது இல்ல. ஆனா அந்த ஒரு நிகழ்ச்சி மூலியமா எங்களை மாதிரி லிசனர்கள் வந்து அத சொல்றப்ப எப்படின்னா, நாங்க அந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பின்னாடி போயிடறோம்,
0: அந்த இடத்துக்கே போயிடறோம்.
1: அந்த ஆமா, அந்த இடத்துக்கே போயிடறோம். அங்க அந்த நாங்க என்ஜாய் பண்ணது, அந்த அவங்க பண்ணின சேட்டை, கீழே விழுந்தது, எந்திரிச்சதுன்னு அதை சொல்லி நம்ம பண்பலை வாயிலாக சொல்லி அந்த சிரிக்கிறப்பன்னா அந்த எப்படி சொல்றதுங்க, அந்த இடங்கள்லாம் வந்து அப்படியே முன்னாடி கண்ணுல வந்து படமாவே போயிட்டு இருக்கு. மத்த நேரங்கள்ல வந்து அதை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு டைமிங் கிடையாது. ஆனா இப்ப அது அதிசய பயணம் நிகழ்ச்சி இல்லாதது கொஞ்சம் சின்ன வருத்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஆனா நிறைய நேயர்கள் வந்து நிறைய இடங்களை பத்தி சொல்றப்ப நம்மளும் அங்க போய் பாக்கலாமா, நம்ம இவ்வளவு இடம் போயிருக்கோம், நம்ம அந்த இடம் மிஸ் பண்ணிட்டுமே போகலையே அப்படின்ட்டு நிறைய இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா அந்த நிகழ்ச்சி இருந்தது. சின்ன அன்பான வேண்டுகோள் அண்ணன் அறிவிப்பாளருக்கு, இதை மீண்டும் அந்த நிகழ்ச்சியை கொண்டு வர வாய்ப்பு இருந்தா கொண்டு வாங்க.
0: நிறைய மெமரிஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. பிடித்த நிகழ்ச்சி பற்றி, அதாவது எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபர பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் விருப்ப பாடல்?
1: படம் வந்து மண்ணுக்கேத்த மேனன், பாடல் வந்து சிந்தாமணி குயிலே.
0: ஓகே, பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்கலாம் ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 இங்க எல்லாம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:28 ஆயாச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நாம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்டவை இன்று நாம பேசிட்டு இருக்கிற தலைப்பு, வானொலியில் எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்ற தலைப்புல நேர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களுடைய விருப்பமான ப்ரோக்ராம்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நீங்க அழைக்க வேண்டிய எங்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 9301018 9301018 8 8 3001018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளரும் இணைப்பில் வந்துவிட்டார். யார் எங்கிருந்து கேட்கலாம்? வருக, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கும். திருப்பூர் எப்படி இருக்கு?
1: திருப்பூர் கொஞ்சம் வெயில் கம்மிங்க, நல்லா ஜில்லுண்டா இருக்கு.
0: அப்ப ஜாலியா இருக்கீங்க?
1: ஆமா, ஜாலி தாங்க. சாட்டர்டே வேலை கம்மிங்களா?
0: சரி,
1: அப்படியே எஃப்எம் கேட்டுக்கிட்டு அப்படியே லைன் பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கு.
0: என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க?
1: கம்பெனி ஸ்டாஃபுங்க. இன்னொரு அவுட் விடுங்க, வர மெட்டீரியல என்ட்ரி போட்டு வெளியே அனுப்புறதுங்க.
0: ஓகே ஓகே. அப்ப டீ எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க? டீ பிரேக் தானே இப்போ? நிகழ்ச்சியில தலைப்பு பற்றி உங்களுடைய
1: மாற்றம் உண்டே மாறாது
0: நிச்சயமாக.
1: ஊட்டி பண்பு நிறைய நிகழ்ச்சி புதுசா கொண்டு வந்திருக்கீங்க, சூப்பரா இருக்குது. ஒரு பொருள்
0: தெரியுதுங்களா?
1: ஒரு நாள் மட்டும் கொண்டு வாங்க, ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து நமக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறத வந்து நாங்க படிக்கிறோமோ படிக்கலையோ வானிலை கேட்டு
0: தெரிஞ்சுக்கிட்டாங்க.
1: அதுல இத்தனை பாடல்கள் வருதா அப்படிங்கற எங்களை வந்து மூளைக்கு ஒரு வேலை கூட்ட நிகழ்ச்சிங்க. அந்த நிகழ்ச்சி கொண்டு வரலாம், அதுக்காக எதிரி முதிரை எடுத்துட வேண்டாங்க, அது செம்மையா இருக்குதுங்க. ஒரு நாள் மட்டும் ஒரு பொருள் தெரியாது கொண்டு வாங்க, நல்லா இருக்கு.
0: அதாவது பொருளோட பாட்டு கேக்குறது அப்படின்றது நம்ம அறிவுக்கும் வேலை, ஒரு பொருளுக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்குதான். அந்த பாடலாசிரியர்களை எழுதக்கூடிய விதம் எல்லாம் இருக்குல்ல,
1: அதெல்லாம் கோணங்கள் சொல்லி ஒரு டைம் தலைப்பு கொடுத்துருந்தீங்க.
0: சரி,
1: என்னன்னு தெரியாம கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் போய் பக்கத்துல எல்லாத்தையும் ஸ்டாப்ல கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி. அப்ப அதுல இருந்து பாடல் தெரிவு பண்ணி ஒரு மணி நேரத்துல கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. அற்புதமாக கருத்துக்கள் சொன்னீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை சொல்லுங்க.
1: கொம்பன் படத்துல இருந்து அடி கருப்பு நிற தேலகி.
0: எதனால் இந்த பாடல்?
1: கொஞ்சம் வித்தியாசமான பாடல் கேட்கலாம், புது பாடல். பழைய பாட்டுல 80s 70s கேட்கறதால கொஞ்சம் ஒரு
0: புதுசா துள்ளலா கேட்கலாம்டா. ரெண்டு வரி பாடல் பார்க்கலாம்.
1: இல்லங்க, பாட வராது.
0: பாட வராது. ஓகே, கேட்கலாம்.
1: நன்றி,
0: நன்றிங்க. அழைத்தமைக்கு.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு
0: டி
1: கடி
2: பேச்சு
3: நகைச்சுவை நிகழ்ச்சி
1: கேட்க தவறாதீர்கள்.

0: 11:35 ஆயாச்சு. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் வந்துட்டாங்க. யாருங்க கேட்கலாம்? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: காலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: சாமி கண்ணன் சார்.
0: சார் நலமா இருக்கீங்களா?
1: நலமா, நலமா இருக்கும் சார். நீங்க எல்லாமே நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும்?
0: எல்லாருமே நலமா இருக்கும். எப்படி இருக்கு உங்க ஊர்? எப்படி இருக்கு ஊர்ல இருக்க மக்கள்? எப்படி இருக்காங்க?
1: நேற்று வரைக்கும் நல்லா வெயில் சார். இன்னைக்கு குழுகுழுன்னு சாரல் மழையோட நல்லா குழுகுழுன்னு இருக்கு.
0: சரி சரிங்க, ஓகே.
1: அருமையான காத்தோட அருமையான நிகழ்ச்சி சார். இந்த நிகழ்ச்சிக்கு முதல் முறையா வரேன்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள் சார். இந்த நிகழ்ச்சி தலைப்பு அருமையான தலைப்பு. சார், நம்ம பண்பலையில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 9 மணிக்கு வந்து இந்த நம்ம போன் ப்ரோக்ராம் ஒண்ணு இது போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் இன்னொரு
0: கொண்டு
1: வந்து சார், இன்னும் வந்து ஒரு விவசாய நிகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்பலை வர்றதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பண்பலையில போயிட்டு இருந்துச்சு.
0: சரிங்க.
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் 2-3 பேர் மாதிரி பேசிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார் காலையில ஒரு 6:40. அந்த ப்ரோக்ராம் வந்து அது ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு விவசாயிகளுக்கு நல்லா புரியுற மாதிரி அவரே ஜென்ஸ் லேடிஸ் 2 வாய்ஸ் பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப அருமையா, அந்த மாதிரி எல்லாம் இப்போ எந்த பண்பலையும் இல்ல. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னும் நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
1: அடுத்தது வந்து நேயர் பேரவை உறுப்பினர் என்று நாங்க எல்லாம் ஒரு நேயர் பேரவையா பண்ணிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் பண்பலையில.
0: சரிங்க.
1: ஆனா அவங்களுக்கு எங்களுக்காகவே வாரத்தில் ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நாங்க எல்லாமே கருத்துக்கள் சொல்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம்.
0: ஓகேங்க.
1: அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் எல்லாருடைய கருத்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பண்பலையில அந்த மாதிரி வந்தேன்.
0: ஓகேங்க, ஓகே.
1: அதுக்கு நீங்க அவனை செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு.
0: ஓகேங்க, நம்ம கருத்தில் கொள்ளும் சொன்ன விஷயங்கள்.
1: ரொம்ப நன்றி சார்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: சரி சார், எனக்கு வந்து தென்மதுரை வைகை நதி தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து அருமையான இந்த குழுகுழு டைம்ல அந்த பாட்டு கேட்டா ரொம்ப அருமையா இருக்கு.
0: குழுகுழுன்ற இந்த அருமையான இந்த பாடலை இறுதி செய்த வரைக்கும் அனுப்புறோம். கேளுங்கள், ரசியுங்கள். நன்றி, அழைத்தமைக்கு
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி
0: சார். தேங்க்யூ. பாடல் வருது கேட்கலாம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசை மெட்டல் ஊட்டி FM 101.8 இல் ஸ்டே டியூன்ட்.

0: ஒரு பிரதர் சென்டிமெண்ட் சாங் அப்படியே கேட்டு மூழ்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அந்த பாடின விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உச்சரிக்கக்கூடிய விதம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு ஸ்வீட்டான பாடலை கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:42. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, வானொலியில் எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்ற தலைப்பில். ரொம்ப அற்புதமாக நேயர்களுடைய மெமரிஸோட இந்த நிகழ்ச்சி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த நிகழ்ச்சி வந்து இருந்தது இதுவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டியிலேருந்து ராஜ்குமார் சார்.
0: ஹாய் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும் ராஜ்குமார், சொல்லுங்க ராஜ்குமார்.
1: எனக்கு வந்துங்க சார், இந்த 4 o'clock டீ டைம் என்ற நிகழ்ச்சி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்.
0: புடிச்சிங்க பாருங்க,
1: ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அந்த சமயத்துல டீ டைம்ல நிகழ்ச்சியில பேசி அவங்க பாடல் கேட்கும் போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுவாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி திரும்ப கொண்டு வந்தா நல்லா இருக்குங்க. டெய்லியும் 4 o'clock கொண்டு வந்தா ஒரு 1 hour அந்த ப்ரோக்ராமே கொண்டு வந்தாங்கன்னு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க.
0: அதாவது டீ சாப்பிட்டு விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: ஓகே ஓகே, அந்த நிகழ்ச்சி யோசனை என்ன மெமரி எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ராஜ்குமார்?
1: நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகுங்க, அந்த அந்த நாளுக்கான கொஞ்சம் டயர்ட்னஸ் ரொம்ப ஒர்க் டென்ஷனா இருக்கும். அந்த நிகழ்ச்சியில பேசும்போது நம்ம பாடல் பிடிச்ச பாடல் கேட்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும்.
0: நிச்சயமா,
1: அப்ப நம்ம அதே புத்துணர்ச்சியோட வீட்டுக்கு போய் நல்லபடியா ரிலாக்ஸா இருக்கலாம்.
0: ஓகேங்க,
1: என்ன பாடல் எனக்கு இந்த பாடல் கேக்குற காரணமே இந்த வரிகள் பிடிக்குங்க. உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழ மாட்டேன், இந்த வரிகளுக்காக இந்த பாடல் எனக்கு பிடிக்கும்.
0: ரெண்டு வரி பாட முடியுமா?
1: உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழ மாட்டேன்.
0: ஓகே, கேட்கலாமா? ஆப்பிள் பண்ணேன் நீ யாரோ?
1: ஆமாங்க.
0: நன்றிங்க அழைத்தமைக்கு. ஓகேங்க, நன்றி அழைத்தமைக்கு. தேங்க்யூ.
2: ஆப்பிள் பண்ணேன் நீ யாரோ?

0: பதினோரு மணி 50 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் UTFM 101.8 நீங்கள் கேட்டவை. வானொலியில் எந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: அருமையாக இருக்கிறோம். எப்படி இருக்கு உங்கள் பகுதி?
1: எங்கள் பகுதி இப்போ கொஞ்சம் சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கு.
0: ஓகே.
1: மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு.
0: மகிழ்ச்சியாகவும் இருக்கு.
1: ஆமா சார், அதாவது நீங்க இந்த பழைய நிகழ்ச்சின்னு கேக்குற போது மிந்தி வந்து தோறும் வாடா மலர்கள் ஒளி விடுப்பானுங்க. ஆனா இது என்னன்னா நேயர்களுடைய தொலைபேசி வழி விருப்பமா இருந்தது.
0: சரிங்க.
1: இப்ப நீங்க எல்லா நாளும் ஒளிபரப்புனாலுமே அத வார்த்தை மீண்டும் ஒரு நாளாவது நேயர்களுக்கு போன் வழியாகவும் ஒரு நாள் வாட்ஸ்அப் வழியாகவும் ஒளிபரப்பலாம்.
0: பழைய பாடல்கள்,
1: பழைய பாடல்கள். இன்னொன்னு, அது மட்டும் இல்ல சார், வந்து எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களை விட முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவி ராஜன், இதர நடிகர்கள் ஒளிபரப்பான பாடல்களையும் நடித்த படங்கள் இந்த பாடல்களையும் ஒளிபரப்பலாம். அது அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, தப்பா நினைக்காதீங்க சார், ஒரு சில தவறுகளை நீங்க திருத்திக் கொள்கணும். போன வாரம் பாத்தீங்கன்னா பூக்காரியின் படத்துல உள்ள பாட்டுக்கு பிள்ளைன்னு படம் சொல்றாங்க. ஆமா, நான் ஆணையிட்டால் படத்தின் பெயரை சொல்லிட்டு எங்க வீட்டு பிள்ளையில, அதனால அது வந்து அறிவிப்பாளருக்கு வந்து பழைய பாடல்களை பற்றி அதிகமான புரிதல் இல்லாதனாலதான் இதை அந்த தவறை ஒத்துக்கொள்றோம். இனிமே இந்த தவறை நடக்காம பாத்துக்கிறோம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் என்ன பாடலுங்க உங்களுக்கு?
1: எனக்கு ரசிகன் ஒரு ரசிகையில வந்து பாடி அழைச்சேன் ஒன்னே.
0: ஓகே, எல்லாருக்கும் பாடல் கொடுத்துடலாங்களா?
1: நைட்டு.
0: நன்றிங்க.

0: ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திற்காக இயேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். 11:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு நேர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம். சார், நலமா இருக்கீங்களா? அருமையா இருக்கும். நிறைவு நேர வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள்.
1: எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து ஓட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து எனக்கு இந்த நேயர்கள்லாம் வந்து ஒரு சொல் இது கொடுத்தாங்கல்ல எல்லாருமே.
0: ஆமாங்க,
1: அந்த நிகழ்ச்சி மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும்.
0: தொலைபேசி
1: நேயர்களே எல்லாருமே டெய்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நம்ம ஒரு சொல் வந்து நம்ம ஒரு சொல் மாதிரி கொடுத்தாங்கன்னா அது திரும்ப நல்லா இருக்கும்,
0: கேட்க சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேங்க, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடலும்.
1: எனக்கு மூன்று அகனி படம் தேவாமிர்தம் பாட்டு
0: தேவாமிர்தம் தேவாமிர்தம் அந்த பாடலா?
1: அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாடல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் நன்றிங்க அழைத்தமைக்கு.
1: நன்றி.
0: ஸோ பாடல் கேட்டார், இருந்தாலும் ஒரு அருமையான பாடல். மூன்று முகம் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷோடைய சமைப்பில் கேட்கலாம், ரசிக்கலாம். இந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நன்றி அன்புள்ளங்களே.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போது இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இப்போது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்துமே லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரை கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இந்நிகழ்ச்சியில் பன்னீர் பாடல்கள் இடம்பெறும், 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி வழிகாட்டி மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் இல சுரடி வேல் அவர்களுடன் நேர்முகம். 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு, 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமரர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரை கானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தி மற்றும் நடவு முறைகள் குறித்து விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 9:30 திரை கானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, இந்நிகழ்ச்சியில் ரிஷிகேஷ் கங்குட்ரே அவர்களின் காயல் இசை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். நேயர் விருப்பம் ஸ்நேகிதியே நீங்கள் கேட்டவை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் பங்கு பெற எங்களது அலைபேசி எண்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300019108, இணைப்பு எண்ணாக 0423 என்பதை இணைத்துக் கொண்டு 2966781 இவற்றிற்கு அழைக்கலாம். நீங்கள் எங்களது நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அதே போல வாட்ஸ்அப் எண் 8300019108. புது நேயர்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும். எங்களது தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். புதிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: ಸ್ನೇಹಿತಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

0: இந்த நிகழ்ச்சி சூப்பராக நம்ம மகளிர் வந்து பேச போகிறாங்க, என்ஜாய் பண்ண போகிறாங்க, நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், மற்ற ஆரோக்கிய குறிப்புகள், இன்னும் என்னென்ன குறிப்புகள் இருக்கோ, குடும்பத்திற்கு தலைவிகள் அவங்க எப்பவுமே பொறுப்பாக இருக்கவங்க. ஸோ பொறுப்பான பல குறிப்புகளை தரப்போகிறாங்க, நம்ம எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் ஸ்நேகிதி, யூடிஎஃப்எம் 101.8.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து?
1: நான் காந்தலிருந்து கீதா பேசுறேன் மேடம்.
0: கீதா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க
1: மேடம்? இப்போ நம்ம பிரியாணி செய்யும்போது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு.
0: என்ன பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்?
1: வெள்ளை வாயை உரிக்க. அப்ப நம்ம வந்து அந்த உருண்டை இருக்கீங்க அதெல்லாம்
0: பொடிச்சுட்டு
1: போட்டு வச்சிருந்தோம்.
0: அந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து வெது வெதுப்பான தண்ணியில போட்டு வச்சிருந்துமா?
1: ஆமாங்க மேடம், ஒரு 5 நிமிஷம்.
0: சரி,
1: 10 நிமிஷம் போட்டீங்கன்னா
0: சரி.
1: அப்புறம் எடுத்து உரிச்சு பாருங்க, அப்போ வந்து பூரா சீக்கிர சீக்கிரம் உறிஞ்சிருங்க மேடம்.
0: தோல் எல்லாமே சீக்கிர சீக்கிரம் உறிஞ்சிடுதா? சரி, நீங்க அடிக்கடி பிரியாணி செய்வீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு பிரியாணி செஞ்சு போறேன் மேடம், நான் போட்டிருக்கேன்.
0: அதுதான் பாருங்க, பிரியாணி செஞ்சுட்டு அதனால டிப்ஸ் வந்து நீங்க சொல்லிட்டீங்க தானே? என்ன பாடல்
1: வேணும்?
0: ஒரு பாட்டு போடணும். நீங்க வந்து பாட்டு கேட்டுட்டே பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க.
1: தேங்க்யூங்க.
0: எப்படி பாத்தீங்களா, நம்மளோட ஸ்நேகிதிகள் பிரியாணி செஞ்சிட்டே கூட பேசி என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களோட குறிப்புகளை நீங்கள் சொல்லலாம். இந்த குறிப்புகள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியில். கேளுங்க, அவங்க கேட்ட பாடலை உங்களுக்காக நான் தரப்போகிறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சூப்பராக பாடெல்லாமே கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில். நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. அதாவது அருமையான இன்னொரு டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், அதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இந்த புதினா சட்னி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சட்னி. இது வந்து ஜீரணத்துக்காக பயன்படுற ஒன்று. நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த புதினா சட்னியில் அதை பச்சையாகவே போட்டு அரைக்கிறது இருக்குது, ஆனால் அதில் பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் கோகோனட் ஆயில், வேறு ஆயில் மிக்ஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமா சமைச்சோன்னு சொல்லி சொன்னால் நிஜமாலுமே சூப்பராக இருக்குமா. நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்த காலர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: இப்போ ஒரு சிநேகிதி நம்ம லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ சிநேகிதி.
4: ஹலோ,
0: ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம். உதகை காந்தல் பகுதியில இருந்து ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி சொல்லுங்க, நிறைய டிப்ஸோட வருவீங்க எப்பவும்.
4: ஆமாங்க மேடம், கொஞ்சம் லைன் கிடைக்கிறது கொஞ்சம் அவசரமா இருக்குங்க மேடம்.
0: ஆமாங்க, அதுல என்ன கொஞ்சம் டவர் ப்ராப்ளமாவும் இருக்கும் போல, மழை இல்லைங்களா?
4: ஓகேங்க மேடம். ஆமாங்க, பரவாயில்ல, லைன் கிடைச்சது சந்தோஷங்க மேடம்.
0: ஆமாங்க, ஏன்னா இந்த ஊட்டியில வந்து அடிக்கடி மழை வந்துருது, அதனால டவர் ப்ராப்ளம் ஆயிடுது, அதனால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் போல. ஆனாலும் இப்ப லைன் கிடைச்சிருச்சு, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க
4: மேடம்? இன்னைக்கு என்ன டிப்ஸ்னாக்கா, நிறைய பேருக்கு முகத்துல இந்த நெக்ல எல்லாம் தேம்பல் இருக்குங்க மேடம். அந்த தேமல் போறதுக்காக வேண்டிய துளசியும் லெமனும் சம அளவு எடுத்து, அது சாறு சம அளவு எடுத்துட்டு அதுல வந்து கற்பூரத்தை கலந்து டெய்லி பூசி, காலையில நைட் பூசிட்டு காலையில கழுவிடுவோம் மேடம். அப்ப அந்த தேமல் இருக்கிற இடம் காணாம போயிருங்க மேடம்.
0: அப்படிங்களா? கற்பூரம்னு சொல்றது வந்து நம்ம கோயில்கள்ல கொடுத்துற கற்பூரம்.
4: ஆமாங்க மேடம், அந்த கற்பூரம்.
0: கற்பூரமும் துளசியும்,
4: துளசியும் லெமன் இல்லைங்க மேடம், அத சம அளவு சாறு எடுத்துக்கணுங்க மேடம். துளசியும் லெமன்
0: சரி,
4: சம அளவு சாறு எடுத்துட்டு அது கூட கற்பூர கலந்து பூசி வந்தா தேமல் போயிருங்க மேடம்.
0: சூப்பருங்க, நிஜமாலுமே ஒரு புது டிப்ஸா நாங்க வந்து கேக்குறோம், செஞ்சு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க
4: மேடம்? இன்னைக்கு வந்து கட்டுமரக்காரன்ல இருந்து வெற்றி வெற்றி அந்த படம், அந்த பாடல் போறீங்க மேடம்.
0: நம்ம ப்ரோக்ராம்லயே வெற்றி வெற்றி தான் இல்லைங்களா?
4: ஆமாங்க மேடம்,
0: அதுக்கு தானே அந்த பாடல். ஓகே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூ ஃபார் காலிங். இது மாதிரி நீங்களும் டிப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லலாம், அதே மாதிரி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம். ஈஸியான டிப்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம்.

0: அருமையான பாடலை இந்த நேரத்தில் கேட்குறது அப்படிங்கிறது ஒரு ஆனந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்நேகிதியில் அடுத்த ஸ்நேகிதி யார்? ஹலோ,
1: ஹலோ,
0: ஊட்டி எஃப்எம் 101.8 சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: நான் மஞ்சுநகர்லேருந்து லதா பேசுகிறேன்.
0: ஆ லதா, சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
1: இப்போ மேடம், ஒவ்வொருத்தருக்கு திடீர்னு தலை சுத்தல் மாதிரி வந்து உட்காந்துடுறாங்க.
0: அடிக்கடி வருது இப்போ, ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் அப்படி இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க மேடம். அதுக்கு இந்த அப்படி ஆகக்குள்ளேயே மோர் அடிச்சிடும் மேடம். தயிர் போட்டு அடிச்சு,
0: தயிரை வந்து மோர் பண்ணணும்.
1: பண்ணி அடிச்சு குடிச்சாக்கா அந்த தலை சுத்தல் நின்றும் மேடம்.
0: அப்படிங்களா? தயிரை வந்து மோர் பண்ணி உப்பு போட்டு குடிக்கணும்.
1: மோரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி மோர் இல்லாதுங்க. இப்ப தயிர் தானே மெயினா இருக்கு, அதனால தயிரை தண்ணி ஊத்தி, பச்சை தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சு உப்பு போட்டு குளிச்சா அந்த தலை சுத்தல் உடனே நல்லா ஆயிரும்.
0: அப்படிங்களா? நிஜமாலுமே இது தேவையான ஒரு டிப்ஸ், ரொம்ப அருமையான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. சூப்பர். ஏதாச்சும் பாட்டு கேட்க போறீங்களா?
1: ஆமாங்க மேடம். வானத்தை போல இல்ல நதியா அந்த பாட்டு வைங்க மேடம்.
0: ஓகே, கட்டாயமா உங்களுக்கான பாட்டு, ஏன்னா அழகான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு உடனே நம்ம பாட்டு தரும். என்ஜாய் பண்ணுங்க. டெய்லி இதே நிகழ்ச்சி எப்பவுமே இருக்கு, கால் பண்ணுங்க.
1: சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூங்க. தேங்க்யூ. நேர்களே, இந்த நிகழ்ச்சி தினமும் 12:10, அதனால கட்டாயமாக கால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நிறைய விஷயத்த சொல்லுங்க, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். இப்போ வந்து பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 12:32 ஆயிடுச்சு. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் சூப்பராகவே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது இன்னொரு ஸ்நேகிதி இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம், அவங்க என்ன டிப்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். ஹலோ,
1: மஞ்சுளா செல்வராஜ் பேசுகிறாங்க.
0: ஹலோ சொல்லுங்க.
1: சின்ன அமைச்சர் மஞ்சுளா செல்வராஜ்.
0: ஆ சூப்பர், சொல்லுங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: டிப்ஸ் நான் புளிக்குழம்பு, சுண்டக்கா புளிக்குழம்பு சொல்ல போறேன்.
0: அப்படிங்களா, குழம்பே சொல்ல போறீங்களா?
1: ஆமாங்க.
0: ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
1: சிம்பிளா புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் போற போட்டுக்கணும்.
0: சரி.
1: வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு ஒளிச்சுக்கணும் மொட்டை மொட்டா. நெல்லெண்ணெயில வணக்கி
0: சரி
1: அந்த சுண்டக்காயை தட்டி அரிசி கழுவுற தண்ணியில கழுவிக்கணுங்க.
0: அரிசி கழுவுன தண்ணியில கழுவணும் சுண்டக்காவை?
1: ஒரே தடவை தான் கழுவிக்கணும். வெங்காயம் வணங்கினதையும் அதுலயே போட்டு வணக்கி தக்காளி பழம், நாலு தக்காளி பழம் மிக்சியில நல்லா அரைச்சு, மையை அரைச்சு அதுலயே ஊத்தி நல்லா வணக்கிக்கணுங்க.
0: சரிங்க.
1: உப்பு சாம்பார் பொடி, கொஞ்சம் தனியா பொடி அதுலயே போட்டு நல்லா வணக்கிட்டு,
0: சரி,
1: அதுக்கப்புறம் அந்த தக்காளி அரைச்சதை அதுல ஊத்தணும். அதுல ஊத்தி நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்த விட்டு அந்த புளி கரைச்சு வச்சிருக்கிறோம்ல, அதையும் நல்லா கரைச்சு அதுல ஊத்தி நல்லா கொதிச்சு விட்டு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் சர்க்கரை, சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், சுவையா இருக்கும் குழம்பு.
0: ஆமாங்க, இதெல்லாமே ஒரு மருந்து பொருள் மாதிரியும் இருக்கு, சுவையும் இதுல இருக்கு.
1: இது நல்லா சத்துங்க, சுண்டக்காயில் வந்து நல்லா சத்து இருக்கு.
0: ஆமா ஆமா, நிறைய ஊருங்கள்ல பாத்தீங்கன்னா சுண்டக்காய் சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப ரேர் தான்.
1: அப்படிங்களா?
0: ஆமா, உங்க ஊர் சைடுல நிறைய பேர் சுண்டக்காய் யூஸ் பண்ணுவீங்க, ஆனா எங்க ஊர்ல ரொம்ப ரேர்.
1: நிறைய வீட்டுல இருக்கு, நான் பறிச்சுட்டு வந்து செய்வேங்க மேடம்.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி
1: அழகா
0: எப்பவுமே கொடுங்க, சரியா?
1: சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூங்க, தேங்க்யூங்க. என்ன பாடல் சொல்லவே இல்லையே?
1: வால்டன்
0: வெற்றி வேலர் மன்னவா,
1: மன்னவா அந்த பாட்டு மேடம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் தரேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: சிநேகிதிய நிகழ்ச்சியில் மகளிர் பங்கு பெற்று அருமையான பாடல்களையும் கேட்டீங்க, அதே மாதிரி அருமையான டிப்ஸை கூட கொடுத்தீங்க. உங்கள் டிப்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோன்றதாகவும் இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சி தினமும் இருக்குது, 12:10 to 12:40 வரைக்கும். 8300-1919-1018 2966-7811 04-23 என்ற இணைப்பு எண்ணை இணைத்து கொண்டு நீங்கள் அழைக்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பங்கு பெற முடியாமல் எங்களுக்கு நெட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேல் ட்ரை பண்ணி உங்களுடைய பங்குக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண்

0: பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டிலில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 100கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊனம் முட்டிருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷத்துக்கு கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலாம்னு இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 9,42,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நிலையத்தில் நேரம் 12:50.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பயோஃபார்மா சக்தி திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். பயோஃபார்மா சக்தி என்பது இந்திய மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும். இன்று மனித குலம் சந்தித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்று பார்த்தால் அது நோய்களும் அதற்கான மருத்துவ செலவுகளும் தான். ஒரு காலத்தில் தொற்று நோய்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நம் நாடு இன்று தொற்றாத நோய்களான சர்க்கரை நோய், புற்றுநோய் மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு எதிராகவே மாறும் ஆட்டோ இம்யூன் குறைபாடுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய மருத்துவத்துறையிலும் உலகளாவிய மருத்துவ தயாரிப்பிலும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த வந்துள்ள திட்டம்தான் பயோஃபார்மா சக்தி. நாம் பொதுவாக உட்கொள்ளும் மாத்திரைகள் வேறு, இந்த பயோஃபார்மா தயாரிப்புகள் வேறு. பயோலாஜிக்கல் மருந்துகள் என்பவை லிவிங் செல்ஸ் எனப்படும் உயிருள்ள செல்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுபவை. புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை குணப்படுத்தவும் மனிதர்களின் ஆயுட்காலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தவும் இந்த பயோலாஜிக்ஸ் மருந்துகள் இன்றைக்கு இன்றியமையாததாக மாறிவிட்டன. ஆனால் இவற்றின் விலை மிக மிக அதிகம். சாதாரண மக்களுக்கு இது எட்டாக்கனியாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்றி இந்தியாவை உலக அளவில் பயோஃபார்மா தயாரிப்பின் தலைமையாக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம். இந்த இலக்கை அடைய இந்திய அரசு சாதாரணமாக களம் இறங்கவில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பயோஃபார்மா சக்தி திட்டத்திற்காக ரூபாய் 10,000 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த 10,000 கோடி முதலீட்டின் மூலம் உயர்தர பயோலாஜிக்ஸ் மற்றும் பயோசிமிலஸ் பயோலாஜிக்கல் மருந்துகளின் மலிவு மருந்துகளை நம் இந்திய மண்ணிலேயே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல் உருவாக்கப்படும். இதன் மூலம் மருந்துகளின் விலை பல மடங்கு குறையும். சாமானிய மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையும் கிடைக்கும். இந்த பெரிய புரட்சி வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு தகுதியான மனித வளமும் உள்கட்டமைப்பும் தேவை. அதற்காக இந்த திட்டம் 2 முக்கிய தூண்களை கட்டமைக்கிறது. 1, மருந்தியல் கல்வி நிறுவனங்களின் பலம். நாட்டில் 3 புதிய தேசிய மருந்தியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளன. அது மட்டுமன்றி ஏற்கனவே செயல்பட்டு வரும் 7 நிறுவனங்கள் உலக தரத்திற்கு தரம் உயர்த்தப்படும். இதன் மூலம் இந்த துறையில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளும் உலகளாவிய ஆராய்ச்சி படிப்புகளும் சாத்தியமாகும். 2, மருத்துவ பரிசோதனை நெட்வொர்க். எந்த ஒரு மருந்தும் சந்தைக்கு வரும் முன்பு மனிதர்களுக்கு பாதுகாப்பானதா என்று பரிசோதிக்கப்பட வேண்டும். அதற்காக இந்தியா முழுவதும் 1,000-க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை தளங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு ஒரு மாபெரும் நெட்வொர்க் உருவாக்கப்பட உள்ளது. பயோஃபார்மா சக்தி என்பது வெறும் பொருளாதார முதலீடோ அல்லது தொழிற்சாலைகளுக்கான திட்டமோ அல்ல. இது இந்தியர்களின் ஆரோக்கியத்திற்கான முதலீடு. வறுமையில் இருக்கும் ஒரு சாமானிய மனிதனுக்கு புற்றுநோய் அல்லது சர்க்கரை நோய்க்கான அதிநவீன மருந்து மிக குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க செய்யும் ஒரு உன்னத சமூக நீதி திட்டம். அறிவுத்திறன், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை ஆகிய முச்சக்கரங்களை ஏந்தி வரும் இந்த பயோஃபார்மா சக்தி உலக சுகாதார வரைபடத்தில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.

0: பில்ல ஜமீன்தர் அப்படின்றது தான் அந்த படம். அது தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி,
1: இன்று June 6 தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். மொழி எனப்படுவது வெறும் உரையாடலுக்கான ஒன்றாக என்றுமே இருந்ததில்லை. உணர்வுகளை வெளிப்படுத்தும் சாதனமாகத்தான் இருக்கிறது, இருக்கும். தமிழின் வளமை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செழித்திருந்ததால்தான் இயல், இசை, நாடகம் என்று பகுத்தும் முச்சங்கம் அமைத்தும் அதனை போற்றினர். அப்படிப்பட்ட மொழிக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் நிகழ்வே செம்மொழி என்று பிரகடனப்படுத்துவது. 2004 June 6 அன்று இந்திய அரசு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டது. மேலும் இந்தியாவில் செம்மொழி என பிரகடனப்படுத்தப்பட்ட முதல் மொழி தமிழ்மொழி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று June 6 தமிழ்மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நாள்.

சுஜாதா குரல் ஒலிக்க கேட்டீர்கள் கிளிப்பெண்ணே படத்திற்காக. அந்த பாடல் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டீர்கள். இனி கன்னட மொழி திரைப்பட பாடல்.

காலங்களில் ஆங்காங்கே நீர் தேங்குவதை தடுக்க வேண்டும். தேங்கிய நீரை உடனே வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் கொசுக்கள், ஈக்கள் ஆகியவை முட்டையிட்டு நம்மை துன்புறுத்தும். ஆகவே உடனே அவற்றை நீக்க முயற்சியிடுங்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன்

0: ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார்.

0: விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிநபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கு 4,92,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 4,41,000 குடும்பங்களைச் சேர்ந்த 5,95,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவு தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டு படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் பைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 ரூபாய் வரையும் விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55. திரைகானம் ஒன்று

நந்தன் திருவடி பால் கடம் பெண்ணே கண்ண பனமாரம் பெரியும் திருவடி பால் கடம் பெண்ணே.

ಚಂದ ಮತ್ತು ಭಗವೈತನಾಗುತ್ತೆ, ಭಗವಂತ ಚಂದ ಮತ್ತು

0: ஐயன மலை அரிச மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே.
1: மலை அரிச மலை எங்க மலை நாடு.

குட்டமலை குடகுமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடே குட்டமலை குடகுமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி.

0: மலைநாடு தம்பி மனமங்க நாடு,
1: ஐயப்ப
0: மலையமல் மலை எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே, பரமசிவன் குடியில் இருப்பான் எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடு, பரமசிவன் குடியில் இருப்பான் எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே, வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே,
1: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடு, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே,
0: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே, எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே,
1: எண்ணுமலை
0: பொன்னுமலே எங்க மலைநாடோ, எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே,
1: எங்க மலைநாடு தம்பி மலைமங்க நாடே,
0: பரமசிவன் குடி

0: புள்ளிமலை புருஷமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடு
1: புள்ளிமலை புருஷமலை எங்கமலை நாடு.

0: வான் நின்று பெய்யும் மழை. தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம். நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
1: கள்ளி செடிகள், ஒட்டகம் இவை கூட தண்ணீரை சேமித்து வைக்கும் போது மனிதனுக்கு தண்ணீரின் அவசியம் நிச்சயமாக தெரியும். ஆகவே அவன் நிச்சயமாக தண்ணீரை வருங்காலத்திற்காக சேர்த்து வைப்பான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:30. மேக்னி டைம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல் கேட்க போகிறோம். அந்த ஒரு பட பாடல் எந்த படத்திலேருந்து அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம். இந்த பாடலை கேட்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது மேக்னி டைம்.

என்ன படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கான அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த படத்துலேருந்து தான் நம்ம இந்த பாடலை கேட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஃபேமஸான பாடல் அது. அது மட்டும் இல்லை, அந்த பாடலை பாடினவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயின் கூட. அதாவது வசுந்தரா தாஸ் பாடியிருக்க பாடல் தான் அது. அப்போது வசுந்தரா தாஸ் அஜித் நடித்த படம் அது. 2001 வெளிவந்த படம். பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள். எல்லா பாடல்களும் துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சிட்டிசன் பட பாடல் தான் இன்றைக்கி நம்ம மேக்னி டைம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இனி அடுத்த பாடல் கூட அதே மாதிரி நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

சிட்டிசன் படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. சரவண சுப்பையா இயக்கத்தில் தேவாவினுடைய இசையில் வெளிவந்த படம் தான் இந்த சிட்டிசன். நீங்கள் கேட்ட அந்த பாடல் சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் பாடியது, வைரமுத்துவினுடைய இசையில், வரிகளில் தேவாவினுடைய இசையில். அடுத்த பாடல் கூட அதே மாதிரி ஒரு சூப்பரான பாடலாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மேட்னி டைம்.

சிட்டிசன் படத்துலேருந்து அந்த பாடலை கேட்கும்போது நிஜமாலுமே சூப்பராக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதாவது அஜித் ஃபஸ்ட்டாக வந்து 9 வேடங்களில் நடித்த படம் இது அப்படின்னு சொல்லலாம். கதை சும்மா வேறு வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம், ஆனாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு திகில் படமாகவும் அமைஞ்சது இது அஜித்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனி அடுத்த பாடலை கூட கேட்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம்.

0: படி ஏறும்போது ஜாகிரதையாக ஏறணும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி. ம், டேக் கேர்.
1: ஏம்பா படியில் தொங்காத, மேலே வாப்பா.
2: ஏய், பிம்பிள்ஸ் கண்ணடியே க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்டாப்பிங்கில் க்ரீம் போட மாட்டேன், ஆல் ஸ்டாப்பிங்கில் நிறுத்துறேன்.
3: கையை வேற தூக்கிட்டு நிற்கிறேன். கையை கீழே போடுறா.
2: சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான் இருக்குல்ல.

பாதிப்பாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லட்சாதிபதி சகோதரி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமஞ்சக் கூடத்தின் கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் விடியில் 1.8 நிலையத்தில் நேரம் 3:02.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்க போற இந்த நிகழ்ச்சி வழிகாட்டி. இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் மீன் வளம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில மீன் வளம் அப்படின்னா என்ன, மீன் வளம் சார்ந்த படிப்புகளும் அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் குறித்து இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்ம கூட இருக்காரு முனைவர் லா சுருளிவேல் அவர்கள். வணக்கம் சார், நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: வணக்கம் மேடம், நன்றி. அகில இந்திய வானொலி நிலையம் ஊட்டி பண்பலை வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எனது பெயர் முனைவர் லா சுருளிவேல். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரியான டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முன்னேறியிலிருந்து பேசுகிறேன். நான் பணிபுரியும் துறை மீன்வள விரிவாக்கம் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை. நான் வந்து இந்த உதவி பேராசிரியராக மீன்வள பொருளியல் வகுப்பு, புள்ளியியல் வகுப்பு, அது சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறேன். என்னுடைய பயிற்சி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 9 வருடம். ஆராய்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் அனுபவம் உண்டு. இதுதான் என்னை பத்தி சின்ன அறிமுகம்.
1: ஓகே சார், இப்போ மீன் வளம் சார்ந்த இந்த படிப்புகள் குறித்த எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் தர போறீங்க. முதல்ல இந்த மீன் வள படிப்பு அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது குறித்து எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சார். மீன் வள படிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
2: நன்றி. இன்னைக்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கு, எல்லா துறைகளும் ஒவ்வொரு வகையான படிப்புகளை அறிமுகம் செய்து வருகிறது. காலங்காலமாக அந்த படிப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுல மீன் வளம் முக்கியமான ஒரு துறை, வளர்ந்து வரும் துறை. மீன் வளம் பேசும்போது அதோடைய முக்கியத்துவம் தெரியாம நம்ம அந்த படிப்புக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு பேசுறது கூட ரெண்டாவது தான். மீன் வளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டுல மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருக்கட்டும், மின்னூட்ட சத்துக்களை உறுதி செய்வதாக இருக்கட்டும், ஏற்றுமதியிலும் சரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதாக இருக்கட்டும், மீன் வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மீன் வளம் மூலம் நிறைய விஷயங்கள் நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது, முக்கியமா மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவு நாம் அதாவது மீன் வளத்தை வந்து தவிர்த்தி துறையாக நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு இதற்கு ஒரு தனி மினிஸ்ட்ரி அமைச்சகம், தனி ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு, அதற்கான ஒவ்வொரு மாநிலத்திலும் தனியான மீன்வள பல்கலைக்கழகம் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது மீன்வளம் படிப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயங்கள்.
1: மீன்வள கல்வியோட முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சொல்லுங்க சார்.
2: கல்வி ஒரு மனிதனுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து அவருடைய பள்ளி மேல்நிலை கல்வி, அதாக ஒரு பிளஸ் டூன்றது ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கு. அதுல வந்து ஒரு திருக்குறள் சொல்லணும்னா, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைப்பு. கல்வி என்பது ஒரு இருளை போக்கக்கூடியதா இருக்கும், வழிகாட்டியாக ஒரு அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கல்வி தருகிறது. அது முக்கியமாக வந்து மீன்வள கல்வியும் எல்லா கல்வியும் போன்ற ஒரு கல்வி தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசித்தவனுக்கு மீனை உண்மை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மீன்வள கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி. ஒண்ணு, நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, ஒரு மனிதனுக்கு எப்படி தொழில் துவங்குவது, எப்படி அரசு துறையிலும் சரி தனியார் துறையிலும் சரி சுயமாக தொழில் துவங்குவதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அது இல்லாம நாம அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல கலந்து கொண்டு வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் மீன்வள கல்வி தருகிறது. அப்ப எல்லா விதத்திலுமே மீன்வளம் கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது.
1: இந்த மீன்வள கல்வி படிப்புல என்னென்ன கூறுகள் இருக்கு, என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பேசிக்கா சொல்லுங்க சார்.
2: அதுல மீன்வள படிப்பு வந்து மீன் உற்பத்தி, மீன் வளர்ப்பு,

மீன் மேலாண்மை, பதப்படுத்துதல் போன்ற அறிவியல் பூர்வமான படிப்பாகும். இதுல பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு முறைகள் அக்வாகல்ச்சர் சொல்லுவாங்க, கடலியல் சார்ந்த விஷயங்கள், நன்னீர் மீன் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள், மீன்

0: சொல்லி தருவாங்க அப்படின்னு பேசிக்கா சொல்லுங்க சார்.
1: அதுல மீன் வள படிப்பு வந்து மீன் உற்பத்தி, மீன் வளர்ப்பு, மீன் மேலாண்மை, பதப்படுத்துதல் போன்ற அறிவியல் பூர்வமான படிப்பாகும். இதுல பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு முறைகள் அக்வாகல்ச்சர் சொல்லுவாங்க, கடலியல் சார்ந்த விஷயங்கள், நன்னீர் மீன் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள், மீன்

0: நீங்க நான்காவதுல படிச்சுதான். அதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் தான் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுல பாத்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி, அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதி பிரிவுல வரக்கூடியது. நீங்க பிஎஃப்எஸ்சியும் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கும் ரெகுலர் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ்.
1: ஓகே சார், மீன்வள படிப்புல சேருவதற்கான தகுதிகள் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த மீன்வள படிப்பு குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்துதான் இப்போ இந்த மீன்வள படிப்புல சேருவதற்கான தகுதிகள் குறித்து சொன்னீங்க. 12 வகுப்பிற்கு பிறகு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரியல் துறை மாணவர்கள் வந்துட்டு சேரலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த அறிவியல் பாடப்பிரிவுகளை தவிர்த்து இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி இந்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ண முடியுமா, அது குறித்து சொல்லுங்க சார்.
1: நிச்சயம் மேடம், அதுல பிபிஏ பிசரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி செல்ஃப் சப்போர்ட்டிங் சுயநிதி மோட்ல படிக்கக்கூடியது, அது பிஓக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு. அதுவும் நம்ம பிளஸ் டூல எனி சப்ஜெக்ட் பிளஸ் டூல எந்த குவாலிஃபிகேஷனா இருக்கலாம் அது வந்து எலிஜிபிள். அதே பிஓக்கு இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் இருக்கு, பிஓக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜின்னு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆஃப் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல எனி ஹையர் எஜுகேஷன் ஸ்ட்ரீம் தான் நமக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. நீங்க மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் பிஎஃப்எஸ்சிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உள்ளவங்க பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மத்த சோசியல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சவங்க வந்து இந்த பிபிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் மேடம்.
0: ஓகே சார், இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கும் 12 வகுப்பிற்கு பிறகு அறிவியல் பாடப்பிரிவுகள் படிச்ச மாணவர் கூட இந்த சோசியல் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் படிச்ச மாணவர்களும் சில கோர்சஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது குறித்து ரொம்பவே ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்ததா இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குங்களா, இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படி ஏதாவது இருக்குங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயம் வந்து பிளஸ் டூல வந்து நீங்க மினிமம் மார்க் எடுக்கணும். மினிமம் மார்க்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நீங்க பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கோட்டா வைஸா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓபன் கேட்டகரி காம்படிஷனா இருந்தா நீங்க 55% எடுத்திருக்கணும். அதே பேக்வர்டு கிளாஸோ இல்ல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமா இருந்தீங்கன்னா 50%. அது மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் சொன்னா 45%. நீங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி தான் எது மினிமம் பாஸ் பண்ணாலே போதுமான 4 சப்ஜெக்ட்ல குவாலிஃபைடு ஆயினாலே போதுமானதான், எலிஜிபிள் தான், எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் பிடெக் பிஎஃப்எஸ்சிக்கும் பிடெக் கோர்சஸ்.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குங்களா, இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றது குறித்து கால் ஃபர் பண்ணிருக்காங்களா, எவ்வளவு நாள் வரைக்கும் டைம் இருக்கு, அத பத்தி சொல்லுங்க சார்.
1: என்ட்ரன்ஸ்ன்றது கிடையாது, கால் ஃபர் பண்ணுவாங்க, இப்போ கால் ஃபர் பண்ணிருக்காங்க. மீன்வள அறிவியல் படிப்பு இளநிலை பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பு வந்திருக்கு, அதுக்கு 15/5/2026 கால் ஃபர் ஆச்சு. அதுல இருந்து 14/6 ஜூன் மாசம் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க, 6 மணி வரைய. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணி சமர்ப்பிச்சீங்கன்னு சொன்னா மார்க் பேஸ்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வரும், அதை நீங்க அதன் அடிப்படையில் நீங்க கல்லூரியை தேர்வு செஞ்சுக்கலாம்.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு இந்த மாதம் ஜூன் மாதம் 14 6 மணி வரைக்கும் ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க. இதை கேட்டுட்டு இருக்க நிறைய மாணவர்களுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்ட பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்த கேள்வி, டுவெல்த்துக்கு அப்புறமா வேற ஒரு டிகிரி நாங்க முடிச்சிட்டோம், ஆனா இப்ப வந்து இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து மீண்டும் இந்த மீன்வள படிப்புல வந்து ஜாயின் பண்ண முடியுங்களா சார்? இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான மினிமம் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: அதாவது மினிமம் குவாலிபிகேஷன் வந்து பிளஸ் டூ தான். அதுக்கடுத்து நீங்க எத்தனை டிகிரி வேணும் படிச்சுட்டு நீங்க வரணும்னா வரலாம், ஆனா ஏஜ் லிமிட்டும் அதுக்கு உண்டு. அது ஏஜ் லிமிட்டும் நான் மத்தபடி நீங்க வந்து பிளஸ் டூ தான் எலிஜிபிள். நீங்க வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சி கேண்டிடேட் நோ ஏஜ் லிமிட், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 21 வயசு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 26 வயது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு ஜிஓ பிரார அவங்களோட ஏஜ் லிமிட் வருது.
0: ஓகே சார், இதுல ஜாயின் பண்றதுக்கு வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா இந்த மீன்வள படிப்பு அப்படின்றது ரெகுலர்

0: பேப்பரா மட்டும் தான் படிக்க முடியுங்களா, இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி மூலமா படிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: ரெகுலர் மோடு தான் மேடம். முக்கியமா வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இளநிலை மீன்வள அறிவியல் படிப்புகளை வழங்குது. அது இல்லாம நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ரெகுலர் மோடு தான். தூத்துக்குடியில ஒரு கல்லூரி இருக்கு, தலைஞாயிறில் ஒரு கல்லூரி இருக்கு, அதே மாதிரி பொன்னேரியில ஒரு கல்லூரி இருக்கு. இது இல்லாம பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு கன்னியாகுமரியில ஒரு கல்லூரி இருக்கு.
0: ஓகே சார், இப்போ இந்த மீன்வள படிப்புல ஜாயின் பண்றதுக்கான தகுதிகள், அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பது குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். அடுத்துதான் இந்த மீன்வள படிப்பு படிக்கிறதுக்கான பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இளநிலை மீன்வள அறிவியல் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, 4 வருட படிப்பு. அதே மாதிரி பிடெக் பிசரிஸ் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு. இது ரெண்டுமே ரெகுலர் மோட்ல படிக்கக்கூடியது. மற்றது செல்ஃப் ஃபைனான்ஸ் பிரிவு சுயநிதியில வரக்கூடியது பாத்தீங்கன்னா இளநிலை உயிர்நிலை உயிர் தொழில்நுட்பவியல் பிடெக் பயோடெக்னாலஜி இருக்கு, 4 வருட படிப்பு தான். அதே மாதிரி நீங்க பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதுவும் 4 வருட படிப்பு தான். அதே மாதிரி நீங்க பிபிஏ, அது இளநிலை வணிக நிர்வாகவியல் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 4 வருட படிப்பு, சுயநிதியில வரக்கூடியது. அதே மாதிரி இளநிலை தொழிற்கல்வி பிஓக்கு வரக்கூடிய அது 3 வருட படிப்பு. அதே மாதிரி நீங்க பிஓக்கு இளநிலை தொழிற்கல்வி துறையை பொறுத்தளவு அது 3 வருட படிப்பு. இளநிலை தொழிற்கல்வி பொறுத்தளவு மீன்பிடி தொழில்நுட்பம் பிஓக்கு வரக்கூடியது, அது ஒரு 3 வருட படிப்பு. அது இல்லாம நீங்க ஒரு மாதம் சர்டிபிகேட் கோர்ஸ் என்றாவும் அப்பப்ப இந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் ஆஃபர் பண்ணுவாங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் அப்ளிகேஷன் வர்றதை பொறுத்து கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அது ரேரானது. இது இல்லாம அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மற்ற மத்திய பல்கலைக்கழகம் பார்க்கும்போது நீங்க சில தனியார் பல்கலைக்கழகம், இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பல்கலைக்கழகம் பிஎஃப்எஸ்சி 4 வருட படிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்எஃப்எஸ்சி அக்வாகல்ச்சருக்கு பொறுத்தல போபால்ல மத்திய பிரதேசல ஒரு பல்கலைக்கழகம் எம்எஃப்எஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் வந்து 3 வருட படிப்பு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பல்கலைக்கழகம் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி சில பல்கலைக்கழகங்கள் வந்து அக்வாகல்ச்சர் எம்எஸ்சி இன் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சில கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி ஃபிஷரிஸ் சயின்ஸ் சில தனியார் கல்லூரிகள் வெளி மாநிலங்கள்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ மீன்வளத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல ஸ்டாண்டர்டான கோர்ஸ் பிஎஃப்எஸ்சி அண்ட் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், இது ரெண்டும் மீன்வளத்துல முக்கியமா உள்ள படிப்புகள். இதுல டிப்ளமோ கோர்ஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா டிப்ளமோ கோர்ஸும் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியும் அது 1 வருட படிப்பு. டிப்ளமோன்னு சொன்னா அது லா ரிலேட்டடா வரும். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் லா அண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் வந்து சட்ட பல்கலைக்கழகம், எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பல்கலைக்கழகம் இப்ப போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் லா அண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வருடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மீன் வளத்துல அப்டேஷன் நடப்புல உள்ள விஷயங்கள் சேர்த்து சொல்லக்கூடியதா இருந்தா இந்த கோர்ஸையும் சேர்த்து சொல்லலாம்.
0: ஓகே சார், மீன்வள படிப்புல இருக்க இந்த பாடப்பிரிவுகள் பத்தி ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: நிகழ்ச்சியில அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததா இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து படிக்கிறதுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல எந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: மீன்வள அறிவியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தான் அந்த கோர்ஸ் பிரதானமா வழங்கிட்டு இருக்கு. இளநிலை மீன்வள அறிவியல், முதுநிலை மீன்வள அறிவியல், அதே மாதிரி பிஓ தொழிற்கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நீங்க பிஹெச்டி முனைவர் பட்ட வரிய தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மீன்வள கல்வி பிரதானமா வழங்கிட்டு இருக்கு. இது இல்லாம மற்ற பல்கலைக்கழகம், நீங்க மத்திய பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன், அது வந்து மாஸ்டர் டிகிரி போறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஃப்எஸ்சி ஆஃபர் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லி அரசு கல்லூரி வந்து சென்னையில ஆஃபர் பண்றாங்க. மற்றபடி பிரதானமா மீன் வளத்திற்கான ஒரு பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், இது நாகப்பட்டினத்துல இயங்கிட்டு இருக்கு. இதோடைய உறுப்பு கல்லூரி பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா வந்து பொன்னேரி, தலைஞாயிறு, தூத்துக்குடி, அதெல்லாம் தனியார் கல்லூரி கன்னியாகுமரியில, இதெல்லாம் பிஎஃப்எஸ்சி. இதுல பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியும் எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கல்லூரிகள்ல பிரதானமா பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வும் இந்த கல்லூரிகள்ல வழங்கப்பட்டு வருகிறது. இது இல்லாம நீங்க மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகம் பார்க்கும்போது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் மும்பையில இருக்கு, மத்திய மீன்வள கல்வி நிலையம். இது பாத்தீங்கன்னு சொன்னா எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் டிகிரி வழங்குறாங்க முனைவர் பட்டம் ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காக. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேரளாவில் ஒரு கல்லூரியில இருக்கு பல்கலைக்கழகம் பிரதானமா இயங்கிட்டு இருக்கு. கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓசன் ஸ்டடிஸ் பிஎஃப்எஸ்சி எம்எஃப்எஸ்சி பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு இயங்கி கொண்டு வருகிறது. இப்ப சமயத்துல இந்தியாவிலே முதல் கல்லூரி மீன்வளத்திற்கான கல்லூரின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மங்களூர்ல காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில வந்து பிஎஃப்எஸ் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு பல்கலைக்கழகம் அதன் கீழே பல்வேறு படிப்புகள், அதுல இளநிலை முதுநிலை முனைவர் பட்ட வரிய இயங்கிட்டு வருது.
0: ஓகே சார், இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்த பல்கலைக்கழகங்கள் எங்கெங்க இருக்கு என்ன அப்படின்றத பத்தி ரொம்பவே விளக்கமா சொன்னீங்க. அடுத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் ஃபீஸ் எல்லாம் வந்து கல்வி கட்டணங்கள் எவ்வளவு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா தோணும். சோ இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு கல்வி கட்டணங்கள் எவ்வளவு வரும் எப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: மீன்வள கல்வியை பொறுத்தளவு நீங்க இளநிலை

0: நான்கு வருடங்களுக்கு செலவாகுது. ஒவ்வொரு செமஸ்டருக்கு வேறுபடும், சேர்த்து நான் சொல்றேன். இதே மாதிரி நீங்க பிடெக்கு, பிஓக்கு, பிபிஏ இந்த கோர்ஸுகளுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் சுயநிதி நீங்கள் வரக்கூடியதான். அதுக்கு வந்து 2,07,025 ரூபா வரைய நான்கு வருடங்களுக்கு சேர்ந்து ஃபீஸ் வருது. நீங்க 3 வருடங்கள் பிஓ கோர்ஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு 53,550 ரூபா. இது வந்து பிராஸ்பெக்டஸ்ல உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த பிராஸ்பெக்டஸ் போய் நான் சொல்றேன்.
1: மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கான கல்வி கட்டணங்கள் பற்றி சொன்னீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலை கேட்ட பிறகு

0: ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிகாட்டி நிகழ்ச்சியில மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா சுருளிவேல் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் இப்போ மீன்வளம் சார்ந்த படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மீன்வள கல்வி படிப்பு படிப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: என்பது ஒரு நாட்டுல வந்து ரொம்ப பிரதான துறையா இருக்கு. முக்கியமா வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறுதி செய்யக்கூடிய நிலையில இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இப்ப மனிதனுக்கு நிறைய முன்னாடி இருந்த நிலையில விட தனியான பட்ஜெட்டு, தனியான ஒரு மினிஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. தனியா அரசு திட்டங்கள் வந்து மீனவர்களுடைய நலனுக்காக, மீன்வள கல்வியை ஊக்குவிப்பதற்காக, மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதற்காக முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. ஆரம்பத்துல மங்களூர்லயும் தூத்துக்குடியில இருந்த கல்லூரி இது தனித்தனி பல்கலைக்கழகமா உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு வளர்முகத்துல இருக்கக்கூடிய ஒரு வளர்முகத்துல உள்ள ஒரு படிப்பு. அதனால இது எல்லா வகையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்று வருகிறது. அதனாலதான் இது சன்ரைஸ் செக்டர்னு சொல்லுவோம், சொல்லிட்டு வரோம். அதனால வந்து மீன் என்பது ஒரு உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான வர்த்தக பொருள். அது சார்ந்த ஆராய்ச்சிகள், அது சார்ந்த கல்வி வந்து இப்ப ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்துல மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப உணவு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அது சார்ந்த கல்வி வேலை வாய்ப்பு அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம்.
0: அடுத்ததா மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது மூலம் வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மத்திய மற்றும் மாநில அரசுகள்ல வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
1: நிச்சயம் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மற்ற படிப்புகளை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு பிஎஃப்எஸ்சி முடிக்கிறீங்கன்னு சொன்னா ஒண்ணு நீங்க எனி டிகிரியிலையும் நீங்க எலிஜிபிள் ஆகிடுறீங்க, ரெண்டாவது தொழிற்கல்வி உங்ககிட்ட இருக்கு. நீங்க தொழிற்கல்வின்னு பார்க்கும்போது முக்கியமா வந்து பிஎஃப்எஸ்சி முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க மீன்வள உதவி ஆய்வாளர், மீன்வள ஆய்வாளர், மீன்வள உதவி இயக்குனர், அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ல உயர்ந்துகிட்டே போலாம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுல இருந்து தேர்வு செய்யக்கூடிய நிலைதான். அதே மாதிரி மத்திய அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கடல்சார் எம்பேடா அப்படின்னு சொல்லுவோமா, கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், அதே மாதிரி நீங்க மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சி மையங்கள் நிறைய இருக்கு, அதுல வந்து நீங்க வேலைக்கு போலாம். அதே மாதிரி நீங்க ஃபார்ம் மேனேஜர், பண்ணை மேலாளரை போலாம். சப்ஜெக்ட் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு ஐசிஆர் நிறுவனங்கள்ல வந்து ஒவ்வொரு அது வேளாண்மை பல்கலை

0: கழகமாக இருக்கட்டும், கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா அது அதுல சம்பந்தமான ஆராய்ச்சி மையங்கள்ல நீங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டாவோ போகலாம். இது இல்லாம மத்திய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டா போகலாம், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு அது மாஸ்டர் டிகிரி முடிக்கணும், அது முடிச்சுட்டு நீங்க சயின்டிஸ்டா போகலாம். அது இல்லாம நீங்க சூப்பர்வைசராவோ இல்ல உதவி பேராசிரியரா நீங்க போகலாம், சயின்டிஸ்டா போகலாம், ஃபார்ம் மேனேஜர், அதே டெக்னிக்கல் ஆபீசரா போகலாம். அதுல நிறைய அந்த மாதிரி அதோட மீன்வளம் சார்ந்த படி தகுந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மத்திய அரசுலயும் சரி மாநில அரசுலயும் சரி வேலைக்கு போறதுக்குமான சூழல் நிறையவே இருக்கு.
1: ஓகே சார், இப்போ இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் படிச்சா வங்கி துறைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வேளாண்மை கடன் அதிகாரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆபீசர் அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அக்ரி படிச்சவங்களுக்கு மட்டும் இருந்து இப்ப பிஷரிஸ்க்கு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பேங்க்லயும் இந்த ஸ்பெஷலிஸ்ட் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு இருக்கனால ஒண்ணு. அது இல்லாம இவங்க வந்து எனி டிகிரியில எக்ஸாம் எழுதி வங்கி மேலாளரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம சின்ன சின்ன சார்ந்த மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டியூட்ல வந்து யார் யார் கடன் பெறலான்றது பிரைவேட்லயும் பிஎஃப்எஸ்சி படிச்சவங்களையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய வளர்ச்சி வளர்முகத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையும் ஏன் மூல கல்வி முடித்தவர்களுக்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கிருக்கு. அது ஒரு வளர்முகத்துலதான் இருக்கு. வங்கித்துறை இல்லாம தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஐஸ் பிளான்ட் அது மாதிரி நம்ம அப்படியே அடிக்கிட்டே போகலாம். வேலைவாய்ப்பை பொறுத்தளவு அரசு துறை, தனியார் துறை, சுயமா தொழில் துவங்குவதற்கு, ஆலோசகர்களா போறதுக்கு, நபார்டு வங்கியில வந்து நீங்க ஒரு மேனேஜரா போறதுக்கு, மீன்வளம் சார்ந்த நிறுவனங்கள்ல வேலைக்கு போறதுக்கு எல்லா விதத்துலயுமே வாய்ப்பு பிரகாசமா இருக்கு.
1: ஓகே சார், மீன்வள படிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து அருமையான தகவல்களை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும்

0: நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். மீன்வளம் சார்ந்த படிப்புகள்ல வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அரசு துறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தனியார் துறைகள்லயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அந்த தனியார் துறைகள்ல எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: எப்படி நீங்க அரசு துறையில மத்திய அரசு மாநில அரசு கல்வி நிறுவனங்கள்ல ஆராய்ச்சி மையங்கள்ல வங்கிகள்ல வேலை இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து தனியார் துறையிலயும் நல்ல வேலை வாய்ப்புகளா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து பண்ணை மேலாளர்களா போலாம், அது இல்லாம நீங்க ஒரு ஆலோசகர்களா போலாம், அதே மாதிரி நீங்க மீன் தீவன தயாரிப்பு நிறுவனங்கள்ல வந்து வேலைக்கு போலாம். கடல் உணவா இருக்கட்டும், நன்னீர் மீன் உணவு, மீன் சார்ந்த மீன் உணவு தயார் கொடுத்து நிறுவனங்கள்ல வந்து வேலைக்கு போலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசரா போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதி மீனை வந்து அப்படியே விக்கிறத விட மீனை வந்து மதிப்பூட்டிய உணவு பொருட்கள மாற்றி விற்கும் போது அதன் மதிப்பு அதிகமா இருக்கு, பன்மடங்கு அதிகமா இருக்கு. அதனால அது சார்ந்த ஆராய்ச்சிகள், அது சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களா இருக்கு. அதுல நீங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர், ப்ராசஸிங் யூனிட்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம்.
0: ஓகே சார், இப்போ அடுத்ததா இந்த வெளிநாடுகள்ல மீன்வளம் சார்ந்த படிப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயம், இப்ப வெளிநாடுகள்ல பொறுத்தளவு சர்வதேச அளவுல வந்து கடல் உணவுக்கான தேவை வந்து அதிகரித்துட்டே வருது. இப்ப போர்னால சில காரணங்களால ஏற்றுமதி கொஞ்சம் தடைபடுது. உரிய இயல்பான சூழ்நிலையில வந்து ஏசியாவுள்ள உற்பத்தி மீன்களுக்கு அதிகமான தேவை இருந்துகிட்டு இருக்கு. அது சார்ந்த வேலை வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. நார்வே, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வளைகுடா நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன மீன் வளர்ப்பு பண்ணைகள்ல வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல படிச்சவங்களுக்கு, இந்தியாவில படிச்சவங்களுக்கு, பிஎஸ்சி படிச்சவங்க, மீன் மூலம் சார்ந்த படிப்புகள் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகளில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல வந்து இந்திய மீன்வள பட்டாதாரிகளுக்கு நல்ல சம்பளத்தோட வேலைக்கு எடுக்கிறாங்க. எங்க கல்லூரி, எங்க பல்கலைக்கழகத்துல முடிச்ச மாணவர்கள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லயும் நிறைய நிறைய வேலை போறாங்க. அவங்க நல்ல வருமானம் நிறைய ஈட்டுறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால இது ஒரு உலக அளவுல தேவையுள்ள படிப்புனே நான் சொல்லலாம்.
0: ஓகே சார், இவ்வளவு நேரமா வழிகாட்டி நிகழ்ச்சியில மீன்வளம் சார்ந்த படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் ஓடிஎஃப்எம் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8. நேர்களிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி. ஓகே, நிகழ்ச்சியில இன்னைக்கு ஷர்மிளா அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஷர்மிளா. ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட போறோம் இன்னைக்கு? நேயர்களுக்கு அதுக்கு இதே இல்ல, கண்டிப்பா 10-15 சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓ, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னேற்பட என்னென்ன ஏற்பாடு பண்ணி வைக்கணும்னு சொல்ல போறாங்க இல்லையா. ஓகே, போன் நம்பர் சொல்லிடலாமா? ஓகே, நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடுறோம். 9344-9010-18, 9342-9010-18. இன்னொரு நம்பரும் கூட சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க, 8300-1910-18.

0: ஓகே, சூப்பரான ஒரு விளையாட்டோட இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஒரு சின்ன கேள்வி கேளுங்களேன், பதில் சொல்லி பார்க்குறேன், நேயர்களுக்கும் புரிஞ்சிடும் விளையாட்டு என்னன்னு.
1: ஆமாம், சின்ன கேள்வி வந்து நான் சதீஷ் கேட்க போகிறேன். சதீஷ் வந்து சீக்கிரம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்.
0: ஓகே,

0: ஈஸியான ஒரு கொஸ்டின் தான்.
1: ஓகே.
0: நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம வைஃப்க்கு ரொம்ப பயப்படுவோம்,
1: ஆ
0: அப்படித்தானே?
1: ஆமாம்,
0: வீட்டில் இருக்க எல்லாருமே எல்லாருமே
1: அது
0: எல்லாருமே
1: வழக்க
0: வைஃப்க்கு
1: வழக்கத்தானுங்களே.
0: பயப்படுவோம். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு சூப்பரா பிரியாணி சாப்பிட போறோம்,
1: ஓகே
0: பண்ணிட்டு போய் பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
1: சரி சரி சரி.
0: சதீஷும் கிளம்பி போறீங்க. கிளம்பி போகும்போது என்ன யோசிச்சுட்டே போவீங்க, என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: பிரியாணியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் செய்யறோமா நான்வெஜ் செய்யறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பா நம்ம பாருங்க வெஜ்ஜுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க.
0: ஆமா, சண்டே தானே,
1: பிரியாணினாலே நான்வெஜ் தான்.
0: ஆமா, ரெண்டு நாள் நான்வெஜ்.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மல் அரிசியா இல்ல பிரியாணி அரிசியா, பாஸ்மதி அரிசியா சீரக சம்பா அரிசி, இதை ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா மாத்தி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சந்தோஷத்தோட வாங்கிட்டு உள்ள வருவோம், என்ன இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு முதல்ல இதே நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட மூடே ஆஃப் ஆகுற மாதிரி சத்தம் போட்டுருவாங்க.
0: அதனால இது முன்னாடியே ஒரு பிளான் தான்.
1: கண்டிப்பா
0: வீட்லயே கேட்க வேண்டிய கொஸ்டின் தான்.
1: கண்டிப்பா.
0: அப்ப வந்து சதீஷ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் வீட்டுல இது எல்லாமே கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வெளியே போகணும் அப்படின்னு இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான்வெஜ்ஜா,
1: ஓகே, என்ன மீட் வாங்குறோம் முடிவு பண்ணிடுறோம். அப்புறம் என்ன அரிசி வாங்குறோம், அப்புறம் வந்து மத்தது இந்த புதினா கொத்தமல்லி அதுக்கு தேவையானது ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் பண்ணிடுவோம் வீட்டுல இல்லாம இருக்கும். அதனால அந்த புதினா கொத்தமல்லி அதுக்கு தேவையான ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வாங்கணுமா அது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். அப்புறம் என்ன ஃபைனல் டச்ச நெய் ஊத்துவாங்க, சம்டைம்ஸ் நெய் இல்லாம இருக்கலாம் நம்ம வீட்டுல, அதனால நெய் வாங்கிட்டு போகணும். அப்புறம் வேற என்ன வாங்கிட்டு போகணும்? அப்புறம் சில பேருக்கு பிரியாணி இலையில சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரி, எப்போது தட்டில தானே சாப்பிடுறோம், வீக்கெண்ட் ஒரு சண்டே, ஒரு சண்டேவே சொல்றாங்க, ஒரு இலை வாங்கிட்டு போலாம். அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலாம், ஒரு சாலட் செஞ்சு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா
0: மட்டும் தான் சொல்லிருக்கீங்க.
1: பிரியாணி
0: இதெல்லாம் வேணும்.
1: ஆமா. அப்புறம் சரி, இது நான்வெஜ் செய்யறோம், சரி ஒரு எக் இருந்தா நல்லா இருக்குமே. இதெல்லாம் அவங்க சொல்லனாலும் நம்ம எக் எல்லாம் வாங்கிட்டு போயிடணும்.
0: வணக்கம்.
1: என்ன காலர் வந்து வந்து போயிட்டு இருக்காரு,
0: என்னாச்சு? மழை இல்ல டவர் கிடைக்கலையா?
1: ஓகே, சூப்பரா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? மழை டைம் வேற,
0: சூப்பர் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஒரு யோசிச்சுட்டே ஒரு பாடல் கேட்டு வந்து.
1: கண்டிப்பா உங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. தேவா திரைப்படத்துல இருந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me my love.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்.
1: அந்த மியூசிக் கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்ப இருக்க ஒரு க்வெஸ்சன் அங்க அவங்க கிட்ட கேட்கும் போதே ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக ஒரு க்வெஸ்சன் கேக்குறோம்.
0: கண்டிப்பா ஒரு நேயர் கூட ரெடியா இருக்காரு, பேசிடுவோமா?
1: நிச்சயமா, உங்களுக்கு குடுக்கணும், நம்ம பேசலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி.
0: ஓகே, வார்த்தை விளையாடு விளையாட ரெடியா இருக்கீங்க? அப்போ
2: ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேற என்ன இருக்கிறேன், இது கொஞ்சம்
1: எடுத்துருக்கோம். சரியா, நம்ம சதீஷ் வந்து க்வெஸ்சன் கேக்க
0: போறாங்க. லாங் டூர் எங்க போயிருக்கீங்க இதுவரைக்கும்?
1: உங்களுக்கான
0: கேள்வி போயிடலாமா? ரொம்ப சிம்பிளான கேள்விதான். நீங்க எல்லாம் ஃபேமிலியோட லடாக் போலான்னு பிளான் பண்ணிடுறீங்க ஒரு வாரத்துக்கு, சரியா? எல்லாரும், நீங்க வைஃப் பசங்க எல்லாருமே போறதா பிளான் பண்ணிடுறீங்க. ஒரு வாரம் ட்ரிப்னு வச்சுக்கோங்க. அது நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் முன்னெச்சரிக்கையா என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு போவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு அஞ்சு பாயிண்ட். ஆமா, ஒரு வாரம் போக போறீங்க, ஒரு வாரம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஒரு வாரமும் வீட்டை நினச்சி எந்த டென்ஷனுமே இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா என்னென்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போவீங்க, அதுதான் கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு.
1: சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: என்னென்ன கரண்ட் ஐட்டம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம்
1: சொல்லிருக்கீங்க.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது என்ன ஒரு நல்ல குணம் பாருங்க. இல்ல ஏன்னா பக்கத்து வீட்டுல இப்ப எல்லாம் பேசுறாங்களா, உங்க பேர் என்னன்னே தெரியுது
1: இல்லையா?
0: இவ்வளவு தூரம் போனாலும் உங்க சொந்த வீடு மாதிரி அந்த பூந்தோட்டம் இருக்கட்டும், ஏதாச்சும் பெட் கிட் வளர்ப்பாங்க, குருவிகளா இருக்கட்டும், மீன் வளர்க்கறாங்க, நாய்கள் வளர்க்கறாங்க. நாங்க வெளியே போற நேரத்துல அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க அப்படி சொல்றதெல்லாம்.
1: அதுக்கான ஒரு ஏற்பாடும் பண்ணணும், அது நம்ம பாயிண்ட்ல இருக்கு. ஆனா அது அவர் சொல்லல, இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபைவ் போதும்னு சொல்லிட்டோமே. இல்லன்னு சொன்னா அது அவர் கொண்டு வந்திருப்பாரு.
0: இன்னொரு நேரம் வந்துட்டார், பேசிடுவோமா?
1: நிச்சயமா. இன்னொரு காலர் கூட இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்வெஸ்சன் தரப்போறோம். இந்த க்வெஸ்சன் கூட ரொம்ப சூப்பரான க்வெஸ்சன் தான், ஆனா முன்னாடியே இருந்துச்சு பாத்தீங்களா, அது கூட அட்டாச் ஆன மாதிரி ஒண்ணு. ஹலோ, அலாலையா ஒரு சவுண்ட் மட்டும் கேடுச்சு, நான் கூட பீச்சுக்கு போயிட்டோம்.
0: இன்னொரு காலர் வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
0: ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவோம். இப்ப நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, சரியா? சுற்றுலா போறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு வீட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க. ஒரு சுற்றுலா போறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டுருங்க. இப்ப அந்த ஏற்பாடு, கரண்ட் ஆஃப் பண்றது, கேஸ் ஆஃப் பண்றது, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சுற்றுலா போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஒரு சுற்றுலாவை சரியான முறையில திட்டமிடுவீங்க? ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க, வீட்டுல பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா? அவங்களும் என்ஜாய் பண்ணணும், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வர சுற்றுலா உங்க மனதுக்கு நிறைவா இருக்கணும். எப்போதும் அந்த சுற்றுலாவை நம்ம நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுற்றுலாவை ஏன்னா எடுத்தவங்க தான் நம்ம போக முடியாது. இன்னைக்கு பிளான் பண்ணி நாளை காலையில கிடைக்கும்

0: கிளம்பி போக முடியாது. எப்படி ஒரு சூப்பரான சுற்றுலாவை நீங்க எப்படி திட்டமிடுவீங்க, நீங்க என்னென்ன யோசிப்பீங்க ஒரு சுற்றுலா போறதுக்கு முன்னாடி, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆனா ஒன்னு ஒன்னு தெரிஞ்சு சதீஷ், என்னமோ சுற்றுலா போறீங்க முன்னாடி இவங்க கிட்ட எல்லாம் பிளான் கேட்டு வச்சுக்கோ.
0: ஆமா ஆமா ஆமா, சில ஐடியாஸ் எல்லாம் கேட்டு வச்சுப்போம் நம்ம
2: கிட்ட. சொல்றேன்
1: சொல்லுங்க.
2: நான் ஒரு சுற்றுலா போறேன்னு இப்ப நீங்க லடாக் சொன்னீங்க,
0: எஸ்
2: இந்த மாதிரி லடாக் போனா அதுக்கு முன்னாடி போனவங்க நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க ஆலோசனை கேட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது போறதுக்கு முன்னாடி நம்ம 15 டேஸ் 20 டேஸ் பிஃபோர் டிக்கெட் புக் பண்ணி, அட்வான்ஸ் டிக்கெட் புக் பண்ணிக்குவேன்.
0: சூப்பர்.
2: அப்புறம் சப்போஸ் வயதானவங்க இருந்தாங்கன்னா, லேடிஸோ இல்ல ஜென்ட்ஸ் வயதான இருந்தாங்கன்னா, லோயர் பர்த்தா வேணும் ப்ரிஃபர்லி, அந்த மாதிரி லோயர் பர்த்தா வாங்கிக்குவேன்.
0: எப்படி பதில?
2: அப்புறம் நமக்கு சப்போஸ் நம்ம வர பேஷண்ட்ஸ் ஒரு உடம்பு எல்லாமே சிக்கா இருப்பாங்க, அதுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் டாக்டர் கன்சல்ட் பண்ணி, சார் டாக்டர் போலாமா இது மாதிரி இந்த மாதிரி லாங் ட்ரிப் போறேன் அப்படின்னு கன்சல்ட் பண்ணி ஒப்பீனியன் வாங்கிக்குவேன்.
1: சூப்பர் சூப்பர்
0: சூப்பர்.
2: அப்புறம் வேண்டியதை சப்போஸ் குளிர் பிரதேசம் இருந்து போது நம்ம சொட்டர் ஸ்டாஃபு இந்த மாதிரி வேண்டியதெல்லாம் எடுத்துக்குவேன்.
0: சூப்பர்.
2: சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்கிட்ட அங்க கைடு இருந்தா அவங்களுக்கு எங்களை ஆர்கனைஸ் பண்ணி எங்க ரிசீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு போற அதையும் அவங்க கேட்டுக்குவேன். சப்போஸ் நம்ம அவங்க ரிசீவ் பண்ணி நம்ம அங்க டிராவல் பண்ணி கூட்டு போறதுக்கு கன்வீனியா இருக்கும்.
0: ஓகே ஓகே.
2: சோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு கேட்டுக்குவேன்.
0: சூப்பர்.
2: சோ வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் வேற மாதிரி திங்ஸ் என்னென்ன வேணுமோ நம்ம எடுத்துட்டு போயிடணும்.
0: ஓகே.
2: அதே மாதிரி அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற நம்ம இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாதிரி நம்ம டூர் போற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். நம்ம திருப்பி போயிட்டு ஆள காணான்னு இருக்க கூடாது. நம்ம சொந்தக்காரங்க
1: ஆனாலும் 5 பாயிண்ட் வந்துச்சு.
0: ஓகே. 5 ல இருந்து 10 நோக்கி போயிட்டு இருக்கு. சூப்பர்
1: சூப்பர். இன்னும் வந்து கூட.
2: Thank you.
1: நாங்க வந்து இந்த நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்போம் அப்படின்றத மட்டும் நம்ம பாயிண்ட்லயே இல்லாம விட்டுட்டோமே.
0: ஆமா ஆமா, இது ஒரு நல்ல இதுதான்.
1: ஆமா ஆமா, அவங்கவுங்க சொல்றது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நமக்கு பாயிண்ட் கிடைக்குது.
0: இப்படி இந்த ரோட் எல்லாம் நல்லா இருக்கா, அதெல்லாம் நல்லா சூப்பர்
1: விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போறது ரொம்ப சூப்பர். இது வந்து நம்ம பாயிண்ட்ல வைக்கல, ஆனா வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்து தொட்டு வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து பிளஸ் மார்க் நம்ம தரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அருமையா விளையாடிங்க. தேங்க்யூ அழைத்ததுக்கு, நினைச்சீங்க ரொம்ப அருமையா சொன்னார். சில பாயிண்ட் நம்மளே யோசிக்கல.
1: ஆமா ஆமா, நம்ம வச்சிருந்த பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸே வரல.
0: ஆனா
1: ரெண்டு பேரும் சொன்னது ரொம்ப சூப்பரான பாயிண்ட்.
0: ரொம்ப முக்கியமா, அந்த வயதானவர்கள் போகும்போது அந்த முதலுதவிக்கு அந்த மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொன்னது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஆமா ஆமா, கட்டாயமா. ஆனா இது வந்து நம்ம பாயிண்ட்ல இருக்கு. ஆமா, அந்த அங்க இருக்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும்ன்றது மட்டும் நம்ம பாயிண்ட்ல இல்ல.
0: ஆமா ஆமா,
1: ஆனா அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்.
0: மற்றது எடுத்து வச்சுக்கோ.
1: ஆமா, மற்றது எல்லாமே இருக்கு. பெட் அனிமல்ஸ் பத்தி கூட சொல்லிட்டாரு அவரு.
0: ஆமா ஆமா ஆமா, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு.
1: ஆமா ஆமா, எல்லாத்தையும் அதுக்கு எல்லாமே முன்னேற்பாடு செஞ்சுட்டு தான் நம்ம போகணும்னு மாதிரி. ரொம்ப சூப்பர். ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ரொம்ப அழகான ஆன்சர்ஸ் வந்து.
0: ஆமா ஆமா, ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
1: அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேச போறோம். அடுத்த க்வெஸ்சன் யாருக்குன்னு பாக்கலாம்.
3: எல்லாம் ஜோரா அவரோட கை தட்டுங்க.
0: ஓகே, அடுத்த காலகட்ட பேசுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வரலாமா ஷாமில்?
1: சூப்பரா ஒரு பாடல் கேட்க போறோம், என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, லவ் டுடே படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். என்ன அழகு எத்தனை அழகுன்ற மாதிரி பாட்டல், பாடல் எப்படி இருந்தது?
1: அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்கேன்.
0: அப்படியா, ஒரு காலர் கூட ரெடியா இருக்காரு, பதில் சொல்றாரு பாத்துருவோமா?
1: ஆமா ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: ஓகே, வணக்கம்.
1: க்வெஸ்சன் கஷ்டம் கிடையாது, அவங்க செய்ய போற வேலையே பயங்கரமான கஷ்டம்.
0: அப்படியா?
1: ஆமா, வாழ்க்கையினுடைய முதல் அடி எடுத்து வைக்க போறாரு. அது இல்லாம சதீஷ் ஒரு நாள் வந்து எனக்கு போய் சொல்லணும்னா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஏன்னா 1000 போய் சொல்லி இது நடத்திடலாம்.
0: அப்படியா, ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன், காலர் கெஸ் பண்றவரை பார்த்தா. வணக்கம்.
2: வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் இரு அறிவிப்பாளர்களுக்கும் முகத்தை பார்த்ததில்லை அன்பு மொழியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பொன்மாலை பொழுதில் உங்களுடன் உரையாட ஆரம்பித்திருக்கிறேன்.
1: ஒரு குதூகலமும் ஒரு உற்சாகமும்.
0: நன்றி
1: உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு அழகான கேள்வி வச்சிருக்கோம்.
2: அருமையான கேள்வி கேளுங்க.
1: ஆமா, அருமையான கேள்வி, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் கூட. அதாவது இப்பதான் சொன்னா 1000 போய் சொல்லி கூட இது நடத்திடலாம்னா சதீஷ்க்கு போய் சொல்லணும்னா ரொம்ப இஷ்டமான்னு கேட்டேன்.
2: பாருங்களேன்,
1: அதுதான் சொன்னோட பாருங்க எப்படி சிரிப்பு பாத்தீங்களா. சொல்லுங்க, 1000 போய் சொல்லி எதை நிறுத்தலாம்.
2: கண்ணாடியில முகத்தை பார்க்காமே ஒப்பனை பண்றவராச்சு.
1: அதான் பாருங்களேன் என்ன சிரிப்பு, எப்படின்னு சந்தோஷமா இருக்கிற முகம்
2: வர்றது.
1: சொல்லுங்க, அது என்ன? அது 1000 போய் சொல்லி என்ன நிறுத்தலாம்?
2: திருமணம்
1: நடத்துவாங்க. அப்பா
2: சூப்பர். பழமொழியில அப்படி வராது, 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துங்கறது 1000 போய் சொல்லின்னு மாறிவிடுச்சு.
1: அது பாருங்க, நான் அன்னைக்கு பழமொழி பத்தி பேசும்போது இத பத்தி சொல்லி இருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப போட்டு உடைச்சிட்டேளே.
2: நான் இப்ப இன்னைக்கு ஃபில்ல பண்ணிட்டேன்.
1: ஆமா, அதான் நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க. சரி, ஃபில்லப் பண்ணிட்டீங்க. இனி அடுத்த வாரத்துக்கு நான் வைக்கலாம்னு இருக்கும்போது நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, இந்த வருத்தத்தோட
2: நீங்க வைங்க, அடுத்த எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க.
1: ஓகே, சரிதான். சொல்லுங்க, திருமணத்துக்கு
2: வந்து
1: இப்ப நம்ம திருமணம்

0: ஒரு திருமணம் நல்லா நடக்கணும் அதானே. அப்ப திருமணம் சிறப்பா நடக்கணும்னு சொல்லி சொன்னா அதற்கு முன்னேற்பாட நம்ம என்னென்ன செய்வோம்னு சீக்கிரமா சொல்லுங்க. ஒரு ஒரு நிமிஷத்துல எங்ககிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடணும்.
1: திருமணம் நடத்துறதுக்கு முன்னாலே பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் சம்மதம் கொடுத்தால் பெண்ணும் ஆணும் பேசிக்கொள்ள வேண்டும். புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் பேசிக் கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதா என்று பரிமாறிக்கொள்ள வேண்டும்.
0: சரி,
2: ஓகே.
1: அப்புறமா அந்த மண்டபம் கிடைக்கிறதுக்கு பேபியை முதலே புக் பண்றது. அந்த மண்டபம் கிடைக்கணும் சொல்லிட்டு 6 மாசம் ஆனாலும் சரி 9 மாசம் ஆனதில் முதலே மண்டபத்தை புக்
0: பண்ணிடுறேன். பொண்ணு மாப்பிள்ள பாத்துட்டோம், திருமணம் தான் இப்போ.
1: அழைப்புகள் அடிக்கிறோம்
0: பாத்தீங்களா,
1: அதே வந்து தூரத்து உள்ளவங்களுக்கு அதாவது தபால் போடுறதுக்கு முதல்ல போடணும். அப்புறம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு 10 நாளைக்கு முன்னால கூட கொடுத்தா போறோம்.
0: உறவுக்காரங்களுக்கு
1: முதல்ல நாமளே அறிவிச்சிடணும். ஏன்னா வந்து இன்னொருத்தர் சொல்லி அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, உங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. அதனால உறவுக்காரங்களுக்கு முதலே நம்ம மொபைல்
0: சொல்லிடணும். இப்ப வந்து 1 நிமிஷத்துல நீங்க 5 பாயிண்ட் வரணும்.
2: டக்கு டக்கு இன்விடேஷன் அப்படி போகணும்.
1: ஆயிடுச்சா
0: இல்ல சொல்லுங்க சொல்லுங்க பாத்துருவோம்.
1: மாப்பிள்ளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பெண்ணுடைய சம்மதத்தோடு நாம செய்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதனால மாப்பிளை விட்டார் கொண்டு சீர்வரிசை செய்ய வேண்டும்.
0: சரி.
1: அப்புறம் மழை காலத்தில் கல்யாணம் வைக்காமல் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக சர்வசாதா காலத்தில் கல்யாணத்தை நடத்திக் கொள்ளலாம்.
2: அடுத்து
1: அர்த்தமா விருந்துக்கு ஏற்பாடு பண்றது, அந்த விருந்து எல்லாரும் அறுத்துவிருந்து எல்லாரும் விரும்பி சுவைக்கும்படியாக நாம வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும்.
2: அடுத்து
1: அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றவங்களை வந்து வரவேற்கிறதுக்கு நம்ம முகத்தில் நம்ம கொண்டு கூப்பிடுறதையே இன்முகத்தோடு கூப்பிடும் போது அவங்க இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து தேடி வந்து தந்திருக்காங்க, நம்ம கண்டிப்பா வரணுங்கிறது எல்லாருமே கலந்துக்கோங்க பாத்தீங்களா.
0: ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் மீறிச்சு தெரியுமா, 5 பாயிண்டே வரல. ஏன்னா நீங்க லாங் லாங்கா இழுத்து இழுத்து பேசிருக்கீங்க.
2: ஆமா, உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இருங்க,
3: நன்றி. கைத்தட்டுங்க.
0: என்னன்னா சதீஷ், இவங்க என்ன செஞ்சாருன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு, ஆனா டக்கு டக்குன்னு முடிக்கல. இன்விடேஷன் முடிச்சிடணும்
2: அவ்வளவுதான்.
0: அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த மண்டபம்
2: அவர் பாயிண்ட் 10 பாயிண்ட் வச்சிட்டாரு.
0: ஆமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது லெந்த் எடுத்துட்டு போயிடுச்சு.
2: கண்டிப்பா கண்டிப்பா. பின்ன
0: வந்து அந்த மழை அதெல்லாம் இல்ல, நம்மளுக்கு வெடி ஒரு 5. அப்ப என்னன்னா துணிமணி எடுக்கிறது,
2: ஜவுளி எடுக்கிறது,
0: நகை எடுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து மண்டபம் புக் பண்றது, அப்புறம் இன்விடேஷன் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்களை எல்லாமே கூப்பிடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணி தருது,
2: அப்புறம்
0: சாப்பாடு, ஆமா கேட்டரிங் ஏற்பாடு பண்றது, இது எல்லாமே அதுல வந்துடணும். அப்ப 5 பாயிண்ட் நம்மளுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கோம்.
2: அடுத்த காலர் கூட வந்துட்டாரு. கேள்வி ரெடியா இருக்கா அவருக்கு?
0: ஆமா ஆமா, அவருக்கு வந்து சூப்பரான கேள்வி வச்சிருக்கோம்.
2: ஓகே, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: ஒரு நிமிஷத்துக்கு வரும்போது அந்த விருந்தாளி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலேஷன் கிடையாது, அப்ப என்னன்னா நம்மளை விட கொஞ்சம் ஹெட்டா இருக்கவங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அப்படியாப்பட்டவங்க வராங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஒரு மேனேஜர், நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு மேனேஜரா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஹெட் வராங்க. அப்போ ஆமா, வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுக்கு வராங்க, ஒரு நாள் தான் போறாங்க இல்ல அதே நாள் போக போறாங்க, ஏதோ ஒண்ணு. அப்ப நம்ம என்னென்ன ஏற்பாடுகளை முன்னாடியே செஞ்சு வைப்போம், வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாமே எப்படி நம்ம வந்து என்ன ஏற்பாடுகள் செஞ்சு வைப்போம். க்ளூ கூட கொடுத்துட்டேன், சொல்லுங்க தீபா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
4: அவங்களுக்கு
0: தேவையான ஸ்நாக்ஸ் வேணும், ஃபுட். அப்புறம்
4: கப்பன்
0: சாஃப்ட்வேர் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா கெஸ்ட் அது நம்மளோட

0: ரிசப்ஷன்னா நம்ம டம்ளர்லயே அப்படியே சர்வ் பண்ணிடுவோம். ஆனா கெஸ்ட் வராங்கன்னு போது அவங்களுக்கு ஸ்பெஷலா கப் அண்ட் சாசர் நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். அப்புறம்
1: அப்புறம்
0: வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி வைப்போமா? சொல்றீங்களா இருக்கா?
1: பயமுறுத்துவோம்.
0: மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு இல்ல சொன்ன மாதிரி வீடு டெக்கரேஷன் பண்ணி வைப்போம். இல்ல அந்த சோஃபா கவர் கிவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவோம்.
1: ஆமா ஆமா. இன்னொன்னு முக்கியமா சொல்வாங்க, நீங்க பாத்துக்கிங்களா சார்பில, அவங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க போற வரைக்கும் அதுல கையே வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.
0: கரெக்ட், குழந்தைங்க கிட்ட இது கட்டாயமா சொல்லணும் இல்ல? ஆமா, இப்ப குழந்தைங்க தான் துருதுருன்னு எதனா எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம அப்படி இல்ல, யாராச்சும் ஒரு திங்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஐயோ வேண்டாம் வேண்டாம் எங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லுவோம். இப்பலாம் அப்படி கிடையாது. இப்ப சதீஷ் மாதிரி கூட வந்தா புடிங்கி சாப்பிடுற மாதிரி பழக்கம் பாருங்க.
1: அடுத்த கலர் கூட வந்து பேசிடுவோம்.
0: கட்டாயமா அவங்களுக்கான க்வெஸ்சன் நம்ம தர போறோமா?
1: ஓகே. வணக்கம். வணக்கம். அமைதியா இருக்காரு.
0: ஹலோ, க்வெஸ்சனுக்கு பயந்துட்டாரோ? இருக்கலாம், ஏன்னா ஹார்டான ஒரு க்வெஸ்சன் தான் கேட்க போறோம்ல.
1: ஓகே, அடுத்து ஓ அடுத்து ஜென்ஸ் வந்தா ஹார்டான க்வெஸ்சன் கேப்பீங்க அப்ப நீங்க.
0: ஆமா, ஏன்னா லேடிஸ் கொஞ்சம் பயந்துருவாங்க இல்லையா.
1: ஓகே, எப்படி க்வெஸ்சன் அவுட் பண்ணிடலாமா, யோசிச்சு வைக்கிட்டுமா, இல்ல நேரா வந்தோட
0: கேட்டுருவோம்? அவுட் மட்டும் எப்பவும் பண்ணக்கூடாது, நம்ம அவங்க வந்தோட தான் க்வெஸ்சன் கேட்க போறோம்.
1: நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பீங்க போல.
0: ஏன்னா 1 minuteல அவங்க முடிக்கணும் இல்லையா, அதனால
1: நீங்க கூல் ஆகுற மாதிரி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா.
0: கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்க போறோம். அது ஹார்டான க்வெஸ்சன் தான், யார் வரான்னு பாக்கலாம்.
1: ஓகே, இல்ல கலர் வந்துட்டாங்க பேசிடுவோமா?
0: ஆமா பேசிடலாம், கலர் இருந்தாங்கன்னா பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: தலைவர்
0: இறங்கிட்டாரு.
2: எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கும்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: உங்க கிளைமேட் எப்படி இருக்கு?
2: பயங்கர வெயிலா இருக்கு மேம். நீங்க வேற, இங்க மழை பெஞ்சா நல்லா இருக்கும்.
0: அமிச்சிருவோமா?
1: எப்படி
0: அமர்கலம்
1: திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சமையிட்டு

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சிய கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஓகே, சூப்பரா எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். காலர் ரெடியா இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பேர் பாலன், திருப்பூர்.
0: திருப்பூர் நலமா இருக்கீங்களா?
1: நலம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். எப்படி மழையா திருப்பூர் எல்லாம்?
1: மழை இல்ல, வெயிலும் இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே மொப்பம் வந்தாங்கமா இருக்கு.
0: ஓகே, சனிக்கிழமை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ?
1: கண்டிப்பாங்க.
0: ஓகே,
2: ஆனாலும் எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்கு வந்து மப்பு மந்தாரமா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்குங்களா, இல்ல வெயில் அடிச்சா சந்தோஷமா இருக்குமா, இல்ல மழை அடிச்சா சந்தோஷமா இருக்குமா?
1: கொஞ்சம் மப்பு மந்தாரமா இருந்தாதான் நல்லா இருக்குங்க.
2: அப்படிங்களா? ஏன்னா இல்ல வெயில் பழகிருப்பீங்களேன்னு தான் கேட்டேன். சரி, உங்களுக்காக நாங்க ஒரு கேள்வி வச்சிருக்கோம். கேள்வி கேட்டுலாங்களா? அதாவது ஸ்ட்ராங்கான கேள்வின்னு நான் முன்னாடியே சொன்னேன், அது மாதிரிதான். திருமணம்க்கு அப்புறமா வந்து திருமணம் பண்ணிப்பார், அதாவது வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க.
0: கல்யாணம் பண்ணிப்பாரா, வீடு கட்டிப்பாரா, எது முதல்ல வரும்?
2: அதாவது வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்.
0: ஓகே, ஆ சரி.
2: கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வீடு கட்டி வைக்கிறாங்க நமக்காக.
0: ஆமா,
2: இது வந்து முன்னாடி நடக்குது. ஆனா வந்து நம்ம என்ன செய்யறோம், திருமணம் பண்ணிட்டு வீடு கட்டுறோம்.
0: ஓகே,
2: இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அம்மா அப்பா அவங்க பசங்க அந்த மாதிரி.
0: ஓகே,
2: அதனால எது வேணா வச்சுட்டு அது கேள்வியே இல்லை. இப்ப வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு வந்து முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். ஒரு வீடு கட்டுறோம், பட்ஜெட் நம்ம கையில இருக்கு. இப்ப இந்த பட்ஜெட்ல வச்சு வீடு கட்டும் போது என்னென்ன வந்து நம்ம முன்னெச்சரிக்கை கவனிக்கணும்?
1: உள்ளே கட்டி முடிக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட். ஆமாங்க.
2: அதுக்கப்புறம் அஞ்சு பாயிண்ட் சொல்லுங்க.
0: டக்கு டக்குன்னு சொல்லணும்.
1: அஞ்சு பாயிண்ட். அதுக்கப்புறம் சரியான பில்டர்.
0: ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்.
1: சரியான நேர்மையான பில்டரை
2: ரைட்
1: செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டக்கூடிய காலநிலையை தேர்வு செய்யணும். மழைக்காலமா வெயில் காலமா?
2: சரிதான்,
0: சூப்பர்.
1: அதை தேர்வு செய்யணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை வீடு கட்டுறதுக்கு வேலை நடக்கும்போது அதுக்கு உதவி செய்யணுங்கிற அளவு அவங்க மனசெல்லாம் அவங்க தயார்படுத்தணும்.
0: ஓகே, பார்த்துக்கணும். நீங்க இல்லைனாலும் வீட்டில் ஒருத்தர் போய் பார்த்துக்கணும் எப்படி வேலை நடக்குதுன்னு. இல்லையா,
1: நம்ம வீடு கட்டுறது நம்மளுக்கு என்ன, இந்த பில்டர் பார்ப்பாங்களே இல்லாம நம்மளும் கூட இருந்து பார்க்கணுங்கிற அளவுக்கு ரெடி பண்ணணும்.
0: கண்டிப்பா.
2: அப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் முக்கியமா இருக்கு.
1: இன்னும் ஒரு பாயிண்ட்ங்களா?
2: ஆமா ஆமா.
1: கொஞ்சம் குளிர்ந்துங்களேன்.
2: வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா எப்படி எப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம ஃபேமிலியை வச்சு
1: ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணணும். அந்த அதுங்களை வச்சு
2: அதுல அதுல சேர்த்துட்டீங்க இல்லையா?
1: அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற நம்பர்கள் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைப்பு உருவாக்கும்.
0: சூப்பர்.
2: அறைகள் நமக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதைதான் நான் எதிர்பார்த்தேன்.

0: ரொம்ப அருமையா சொன்னாரு இல்லையா,
1: நினைச்சுக்கோ. 5 பாயிண்ட் வந்துருச்சு. வேற என்னமாச்சு இருந்தாலும் சொல்லுங்க பாப்போம்.
0: சொல்லுங்க,
1: உங்களுக்கு ஆமா கைத்தட்டல் உங்களுக்கு வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு தான்.
2: இல்ல, நம்ம வீட்டுல இருக்க உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை தயார் பண்ணி கட்டி முடிச்சிட்டாலே அதே நமக்கு எல்லாருக்கும்
0: பெரிய திருப்தி
2: தான். எல்லாருக்கும் திருப்தியா இருந்தா அது பெரிய திருப்தி.
1: ஆனா சதீஷ் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒன்னொன்னே சொல்றாரு பாருங்க, நான் வந்து வீட்டுக்கு இந்த டைல்ஸ் போடணும், இந்த இடத்துல இதை வைக்கணும், அந்த இடத்துல அதை வைக்கணும், இந்த இடத்துல கிச்சன் வைக்கணும், அந்த மாதிரி வாஸ்து கீஸ்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கலந்து அப்படியே அடிச்சு தள்ளுறாரு பாருங்களேன்.
0: கண்டிப்பா அதெல்லாம் வேணுமா இல்லைங்க?
2: அதுதாங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைக்கு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு பின்னாடி நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாமான்னு ஒரு யோசனை பண்றதுக்கு இடம் இல்லாம முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் விடுங்க.
0: சூப்பர்,
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, ஓகே, ரொம்ப அருமையா சொன்னார் இல்லையா.
1: ஆமா ஆமா சதீஷ், ஏன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது, நீங்க தானே வீடு கட்ட போறீங்க, அதனால இதெல்லாம் யோசனை வச்சுட்டு பெருசா வீடு கட்டணும், நிறைய ரூம்ஸ் இருக்கணும். சரி, எங்களை எல்லாம் கூப்பிட்டு கிரக பிரவேசம் பண்ணணும், நல்லா பிரியாணி போடணும்.
0: ஓகே, இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயம் பேசினாலுமே ரொம்ப நிறைய யோசிக்கணும் இல்லையா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அவசரப்பட்டு நம்ம பண்ணிட்டு நாளை பின்ன அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி மாத்தும் போது நம்மளுக்கு செலவும் அதிகமாகுது, தேவையில்லாத நம்மளுக்கு டென்ஷனும் கூட
1: வரும், ஒரு திருப்தி இருக்காது.
0: ஆமா,
1: அந்த திருப்திக்காக என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணிட்டு சரியானதா பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம்னு சொல்லி சொன்னா எந்த விதமான லாஸ்ட் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்.
0: ஆமா, வடிவேல் ஒரு காமெடிக்கு சொன்னாலுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும்.
1: கரெக்ட்,
0: எல்லா விஷயத்தையுமே இல்லையா,
1: பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா.
0: அடுத்த நேயர் வந்துட்டாரு, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: எங்க ஃபர்ஸ்ட் டே வந்தீங்க, காணாத போயிட்டீங்க திடீர்னு?
1: ஸ்ட்ராங்கான க்வெஸ்சன்னு போயிட்டீங்க.
3: லைன் கட் ஆயிடுச்சு.
0: அப்படியா, ஓகே, விடாம இருச்சே வந்தீங்க திருப்பி.
3: நீங்க தான் சொன்னீங்களே எப்படி இருந்தாலும் அவர் போனா வந்துருவாருன்னு.
0: ஆமா, அதனால தான் அந்த கேள்வி யார்ட்டயுமே கேட்கல, உங்களுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கோம் அந்த கேள்வியை.
1: நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு, அப்படித்தானே சந்திரசேகர் ரொம்ப தூரத்துல இருந்து
0: பேசுறதுனால தூரம் தானே.
1: ஆமா, அதனால கட் ஆயிடுதோ
3: என்னமோ
0: தெரியல.
3: கேட்டுருவாங்க
1: ஆன்சர் நல்லா சூப்பராகவே வரும், எல்லா ஆன்சருமே வந்துடும். அதாவது வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து கல்யாணம் பண்ணி பார்த்துட்டோம், வீடு கட்டி பார்த்துருவோம், எல்லாம் பண்ணிட்டோம்.
0: இப்போ
1: சதீஷ்க்கு தேவையான ஒரு முக்கியமான குறிப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறைய சொல்ல போறீங்க. அதாவது நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம்.
3: சரி,
1: அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்?
3: ஓகே,
1: டக்கு டக்கு ஸ்டார்ட்.
0: இப்போ பார்த்துக்கங்க டக்க.
3: காருடைய பிராண்ட் என்ன அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுவோம். கார் வந்து எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கணும். காருடைய அந்த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கறது எவ்வளவு அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கப்புறமா சில கார் கம்பெனிஸ் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கறதையும் சேர்த்து கொடுப்பாங்க, அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இது அப்படிங்கறது பாக்கணும். அப்புறமா இதுக்கு தகுந்த போல இந்த பட்ஜெட் அப்படிங்கறத பிளான் பண்ணும், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது இருக்கா அப்படிங்கறத பிளான் பண்ணும். எல்லாத்திற்கும் மேலாக இது சில கிரெடிட் கார்டா இல்ல டெபிட் கார்டுக்கு இந்த கார் வாங்கினாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படிங்கறதும் கொடுப்பாங்களா அப்படின்னு பாக்கணும். ஷோரூம் அப்படிங்கறது தரமான ஷோரூமா அப்படின்னு பாக்கணும். எல்லாத்தோட ஏதாவது மிஸ்டேக் மக்கர் அப்படிங்கறது எல்லாம் வந்தது அப்படின்னா இது கரெக்டா சரி பண்ணுமா முடியுமா, இந்த காரை சரி பண்ண முடியாதா. அப்புறமா பார்ட்ஸ் அப்படிங்கறது இங்க உள்ளூர் நாட்டுல இருந்து கிடைக்குமா ஈஸியா அப்படிங்கறத பாக்கணும். அப்புறமா உள்ளக்குள்ள ஏசி ஃபெசிலிட்டிஸ் அது இது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும்.
1: அப்புறம்
0: சந்திரசேகர்
1: லைசன்ஸ் வச்சிருக்காங்களா கார் ஓட்ட அப்படின்னு செக்
0: பண்ணுவோம். செக் பண்ணுவோம்.
1: ஆமா ஆமா, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கார் வாங்குறதுக்குன்னு முடுறோம். அது ஒண்ணு.
3: அந்த கார் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவேன், காட்பாடி சந்திரசேகர் ஊட்டி எஃப்எம் வந்தார் அப்படின்ட்டு உங்க எல்லாரையும் சேர்த்து அப்படியே ஜாலியா டூருக்கு கூட்டிட்டு
1: போவேன். அப்பா அப்ப சீக்கிரம் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட
0: கேட்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ஏன்னா மேம் கிட்ட எல்லாம் நான் சின்ன பிள்ளை 9th 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கும் போது எல்லாம் மேம் கூட பேசிருக்கேன். நான் கார் வாங்கினா ஃபர்ஸ்ட் மேம கூட்டிட்டு போயிடுவேன்.
1: ஆமா ஆமா, நான் வேற ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டு வரணும். மேம்ங்கும் போது நிறைய வாங்கி தரணும் அப்படித்தானே?
0: நன்றி.
3: இருவருக்கும் நன்றி, கலக்குறீங்க.

0: திறமையா சொன்னாரு. ஆனா என்ன கேட்க போனா, முதல்ல கார் நம்மளுக்கு அவசியமான்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன்.
1: அது மட்டும் இல்ல, கார் நிறுத்துறதுக்கு இடம்,
0: ஆமா
1: இடம், இங்க இடம்,
0: ஆமா பார்க்கிங் வசதி இல்ல. ஃபர்ஸ்ட் பிளான் பண்றது அதுதான் இல்லையா?
1: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அத தான் பாப்போம். நம்ம வீடு கட்டிருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நம்ம என்ன யோசிப்போம்னு கேட்டா, எங்க வந்து காரை வந்து நிறுத்தலாம், இந்த இடம் சேஃப்டியா இருக்குமா அப்படின்றத யோசிக்க போறோம். லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க போறோம்.
0: ஆமா ஆமா, அது கண்டிப்பா பிளான் பண்ணும். அடுத்த கலர் டீம் கேட்டலாமா? கேள்வி ரெடியா?
1: கேட்டலாம்.
0: ஓகே, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ, என்னாச்சு? வணக்கத்திலே ஒரு துணி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு.
0: வணக்கம் சொன்னதே கொஞ்சம் பயந்துட்டார் போல.
1: அதோட சேஞ்ச் ஆகும் நான் நினைச்சேன். ஓ, காலர் வந்து கட் ஆயிட்டாரோ, அதனால அந்த வணக்கத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். கரெக்ட் தான் இல்ல வந்து சதீஷ். இப்ப வந்து ஒரு முக்கியமான கேள்வி, ஒருவேளை நான் இப்ப க்வெஸ்சன் பண்றேன், பண்ணும் போது காலர் வந்துட்டாங்கன்னா காலர் கொடுத்துடணும். அப்படி இல்லைனா இந்த க்வெஸ்சனுக்கு வந்து சதீஷ் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போத்துல இருந்தே பிளான் பண்ணிடணும். சரியா, எதிர்கால பிளான் நம்ம இப்பவே பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டியான பிளான் இது. அதனால பண்ணி வச்சிடணும். ஓகே, என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி தானே எல்லாமே கேட்டு இருக்கீங்க.
0: என்னன்னு
1: காருக்கு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. காருக்கு எல்லாமே கேட்டுச்சிட்டீங்க. இப்போ ஃபைனலாக நான் ஒன்று கேட்குவேனா அதை கேட்டுக்கணும். அதாவது என்ன கேட்க போறேன்னு சொல்லி சொன்னா, இப்போ உங்களோட பையனோ பொண்ணோ அவங்க வந்து காலேஜ் போறாங்க, ஸ்கூல் வந்து நம்ம சொல்ற மாதிரி கேட்டுப்பாங்க. ஆனா காலேஜ் போகும்போது நம்ம சொல்ற மாதிரி நிச்சயமா கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் பிளைன்ஸ்ல போய் தான் படிப்பேன், எனக்கு பிளைன்ஸ்ல இந்த காலேஜ்ல தான் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. இப்ப நம்ம வேற வழி இல்லை. சரி, நம்ம பசங்களோட ஆசையை தான் நிறைவேற்றுவோம்.
0: என்ன காப்பாத்த ஒரு காலர் வந்துட்டாரே, பேசுறோமா?
1: ஆமா ஆமா, அவங்களுக்கு இதே க்வெஸ்சன் தான்.
0: வணக்கம் வணக்கம். ஹலோ, வணக்கம். அட்டடா, இவர் காப்பாத்த மாட்டார் போல. என் நம்மள
1: கால என்னமோ கட்டாது. சரி, அப்ப வந்து நம்ம அவங்க பசங்களை வந்து வெளியே தான் கொண்டு போய் போட போறோம். ஆமா, வெளியில வெளியூர்ல கொண்டு போய் போட போறோம். அப்படி இருக்கும்போது முன்னாடியே நீங்க என்னென்ன முன்னெச்சரிக்கையா பிளான் பண்ணுவீங்க?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போகுது, நம்மள நம்ம பசங்க தான், நம்மளுக்கு நம்ம பசங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அங்க இருக்கா ஃபர்ஸ்ட் அங்கே பார்க்கணும்.
1: ரைட்,
0: அங்கே பார்க்கணும். நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கா, ஏன்னா குழந்தைங்களை பிரிஞ்சு நம்ம இருக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா அவங்களும் ஏன்னா கை குழந்த மாதிரி நம்ம கூடயே இருந்தவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க. அவங்களும் அந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணா, ஏன்னா வீட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது இல்லையா? அதனால கொஞ்சம் பக்கமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வர அளவுக்கு பக்கமாக இருக்கா காலேஜ். காலேஜ் கொஞ்சம் நல்ல காலேஜா, அந்த காலேஜ்ல படிச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அதை பார்ப்போம். அப்புறம் பசங்களுக்கு நல்ல வசதி, அங்க தங்குறதுக்கான ஹாஸ்டல் வசதி இருக்கா இல்ல வெளியே தான் ரூம் பாக்கணுமா? ஹாஸ்டல் இருந்தாலுமே அங்க சாப்பாடு வந்து சுவையானதா இருக்கா, அங்க நல்ல வசதியா இருக்கா, அது எல்லாமே பார்ப்போம் இல்லையா?
1: இணைந்திருங்கள்.
0: இது ஊட்டி 101.8.
1: எல்லாமே செம ஹிட்.

கேட்ட பாடலுடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித் தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத்தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேரிணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய வாடாமலர் நினைவு நின்ற பாடல்களின் தொகுப்பில் 1980

0: இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலித்தது ஜானி திரைப்படத்தில் இருந்து.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து.

0: உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது இளையராஜாவின் இசையல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஊட்டி FM 101.8 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

எஸ்பி சைலஜா தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது இளையராஜாவின் இசையில். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், கோழிக்குவது திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது 100வது நாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசைகள். ஊட்டி FM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
5: சொல்லுங்க.
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
5: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
4: ஆனா அத எப்படி பண்ணனும்?
5: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
4: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
5: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
4: அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்,
4: புரிஞ்சிடுச்சு.
5: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: ஆர்பிஐ சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரலை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தி மற்றும் நடவு முறைகள் குறித்து விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ்விருப்பம். ஒன்பது திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நாளை நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருளிசை, 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு.

தகவல்களிடம் பெறும். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டமறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும்

20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா்.

0: பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
3: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: ஏ என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா

நங்கல்லா செய்து இன்னகிட்ட கேட்டோ இது பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். டெய்லி சந்தோ 6:41 இஜு மணி கட்டா நீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை நாங்க கேட்டு கவனமாடி ஒன்னொன்று ஜனவோ கேத்து நோடிவி நாயக மறுச்சு நீங்க நான் சந்திச்சினேன்.

0: குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.
1: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 7:10. ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நல

0: பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி கிழக்கு கடற்கரை பகுதியில் April 15 முதல் June 14 வரை 61 விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் கடந்த May 21 மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353 ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9% 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7% 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின்போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9% 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு J.P. Nadda கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35 உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்ட

0: திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கனாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353rd ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகொன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா ஹயோட்டா மசுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9, 11 தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோலர்மா ஆஸ்பரல்லம் கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபேசிலஸ் சப்டிலிஸ் கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருக்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதரோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அடிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:30.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்த உதகை பைகரா பகுதியைச் சேர்ந்த விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
1: என் பேர் அமீர், பைகிரா பகுதி, நீலகிரி மாவட்டம் பைகிரா பகுதியிலிருந்து வருகிறேன்.
2: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: நான் 35 வருஷமா விவசாயம் பண்ணேன். 35 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: 35 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீலகிரி பகுதியில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நீலகிரி பகுதியில் பைக்கிரால விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன காய்கறிகள் பயிரிடுறீங்க?
1: நாங்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, பீட்ரூட்டு, கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் பயிரிடுறோம்.
2: ஓ, இப்போ நீலகிரி காய்கறிகள் எல்லாமே பயிரிடுறீங்க?
1: பயிரிடுறோம். மலை காய்கறி பயிர் பூரா பயிரிடுறோம்.
2: ஓகே, இப்போ வந்து என்னன்னா, நம்ம இந்த விதைப்பு முறைகளும் அப்புறம் அதை பயிரிடும் முறைகளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பண்டைய காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில எல்லாம் போய் விதையெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க இல்லைங்களா?
1: விதை வாங்க மாட்டாங்க, அவங்களே உற்பத்தி பண்ணுவாங்க.
2: அவங்களே வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ அந்த முறையானது இருக்குதா இல்லை வந்து அது அழிஞ்சிட்டு வருதா, எப்படி சொல்லுங்க?
1: இப்போ பண்டைய காலத்துல வந்து விதை வந்து உற்பத்தி செஞ்சாங்க. இப்போ ஒரு கேரட்டாக இருந்தாலும் உருளைக்கிழங்காக இருந்தாலும் விதை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேரட் விதை வந்து உற்பத்தி வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாம் வெளிநாட்டு விதைகள் தான் வாங்கி போடுறாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு மற்றபடி விதைகள் எல்லாம் இங்கே தயார் பண்ணுறோம். நம்மளை உருளைக்கிழங்கு பயிராகி 4 மாதம் முடிஞ்ச பின்னாடி நல்லா விதைப்பு கிழங்கு நல்லா இதாக இருக்கிறது எடுத்து அந்த விதையை வந்து சமன் செய்து ஒரு 2 மாதம் முளைப்பு திறன் வந்தது பின்னாடி போடுவோம். அதே மாதிரி கீரை வகைகள்லையும் கீரை விதையை எடுத்து தான் போடுறாங்க, வெளிநாட்டிலேருந்து வாங்குறது கிடையாது. ஆனால் இந்த கேரட் விதை ஒன்று தான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டுருக்கோம். அது இல்லாமல் பண்டைய காலத்து முறையில் வந்து விவசாய விளைச்சல் குறைவாகுதுன்னு சொல்லி அந்த மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பழைய நடைமுறைக்கு யாரும் ஒத்து வர்றதில்லை. பழைய காலத்தில் எப்படின்னா, ஒரு விதைப்பு ஆன பின்னாடி கேரட்டில் பூ பூக்கும். பூத்த பின்னாடி நல்லா பூத்து நல்லா இதானா மகசூல் கொடுக்குற டைமில் அந்த இது விளைஞ்சி தனித்தனியாக கேரட்டை நட்டு வச்சு எடுப்பாங்க. எடுத்து அதை இது பண்ணி காய வச்சு உலர வச்சு அதுக்கு பின்னாடி அதை காய வச்சு அந்த விதையை எடுப்பாங்க. எடுத்து போட்டிருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அந்த அளவுக்கு விளைச்சல் கிடைக்கிறதுலன்றது மக்களுடைய கணிப்பு.
2: ஓ, அதனால் வந்து விதை உற்பத்தி பண்ணுறதில்ல இல்லையா?
1: விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும், தனித்தனியாக பேடு கட்டணும், அது மாதிரி வேலை செய்யறதுக்கு பண்ண முடியறதில்லன்ட்டு.
2: பண்ண முடியல, டைம் மேனேஜ்மெண்ட்டும்
1: அதில். அது இல்லாமல் புது புது விதைகள் உற்பத்தி இப்போ விளைச்சல் ஜாஸ்தி தருது.
2: ஓகே ஓகே.
1: இப்போ வந்து பணத்தை இது பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி அதிகப்படி பலன் எடுக்கணும், மகசூல் எடுக்கணும்ட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி போகும்போது பழைய காலத்து நடைமுறைக்கு மக்கள் இல்லை, எல்லாம் மாற்றத்தை விரும்புகிறாங்க.
2: மாற்றத்தை விரும்புகிறாங்க இல்லையா? மாற்றத்தை விரும்புறதுனாலேயே வந்து நமக்கு இந்த விதை உற்பத்தி அப்படிங்கிறது இல்லாமல் போயிருச்சு. இப்போ நீலகிரியில் வந்து இந்த மாதிரி இப்போ விதை அவங்களே தானே உற்பத்தி பண்ணி பண்ணுறது அந்த முறைகள் இருக்குங்களா, எப்படிங்க?
1: இல்லை, இப்போ விதை உற்பத்தி யாருமே பண்ணுறதில்ல. அது கம்பெனி மாதிரி வச்சு பண்ணுறாங்க. உற்பத்தி ஒரு சில கம்பெனிகள் அந்த மாதிரி விதை உற்பத்தி இருக்குது, நீலகிரியில் இருக்குது. அவங்க பெரிய அளவில் வச்சு பண்ணி விதையை இது பண்ணுறாங்க. எதனாச்சும் ஒரு கம்பெனி தான் இருக்குது, மற்றதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி தான்.
2: எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி,
1: எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி தான் வருது கேரட் விதையை.
2: இப்போ
1: உருளைக்கிழங்கு நம்ம இதிலே தான், நீலகிரியில் இருக்குது. நிறைய தோட்டக்கலைத்துறையில் அவங்களும் விதையெல்லாம் இது பண்ணி தராங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய கிடைக்குது.
2: இப்போ நம்மளே வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீலகிரிக்கு தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ வந்துட்டு ஒரு விவசாயியே அவரே வந்து விதை உற்பத்தி பண்ணி அவரே வந்து பயிரிடுறார் அப்படின்னா, எந்த பயிர் வந்து அது காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எந்த பயிரை வந்து அவங்க விதை பண்ணலாம், விதை உற்பத்தி பண்ணலாம்?
1: விதை உற்பத்தி உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணலாம். அது விதைக்கிழங்கு உற்பத்தி பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். எல்லா விவசாயியே உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த கிழங்குல பெரிய ரகம் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு 50 கிராம் அந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல கிழங்க விதைப்பு இது பண்ணி விதை நிவர்த்தி பண்ணி போடுறாங்க. அது விவசாயம் பண்ணுறாங்க, தோட்டக்கலைத்துறையிலையும் பண்ணி கொடுக்குறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு தான் அழியாமல் இருக்குது.
2: உருளைக்கிழங்கு தான், ஆமாம். இப்போ நீலகிரி
1: உருளைக்கிழங்கு விவசாயம் தான், அது தொடர்ந்து அதே விதையோடு இருக்குது, ஒரே ரகம்
2: ஒரே ரகம் இல்லைங்களா? ஓகே ஓகே.
1: வெளியே இதில் இருந்து வந்தாலுமே நம்ம இதை தான் நம்பி போட்டுட்டு இருக்காங்க, விதையை நம்பி. இந்த கேரட் விதை மட்டும் அந்த மாதிரி கிடையாது.
2: கிழங்குல ஒரு விதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதோட முறைகள் அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: இப்போ கிழங்கு போட்டு அறுவடைக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிழங்கு வந்து நம்ம எடுக்கிறோம். 4 மாதம் முடிஞ்ச கிழங்கா இருக்கணும், நல்லா அந்த விதை முளைப்பு திறன் அப்போ தான் வரும். இப்போ 2.5 மாதம் 75 நாள் 80 நாள் கிழங்குல எடுத்தோமா நம்மளுக்கு விதை முளைப்பு திறன் கம்மி வரும். 120 நாள் ஆன விதைக்கிழங்கை எடுத்து நல்லா இது பண்ணி பதப்படுத்தி போட்டோமா நல்லா விளைச்சல் தரும், அந்த ரகம் வந்து நல்லா வரும்.
2: இப்போ விதையை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம், இப்போ விதையை வந்துட்டு அது முளைப்பு திறன் ஆகுது, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த மாதிரி
1: முளைப்பு திறன் ஆனதுன்னு நம்ம அந்த கிழங்கு விதைக்கிழங்கு எடுத்து தனியாக இது பண்ணி சாக்கு பையில் கட்டி ஒரு குடோனில் ஒரு மூலையில் இது பண்ணி நல்லா மண் போட்டு மூடி வச்சோமா அந்த இது முளைப்பு திறன் கொஞ்சம் வைக்கோல் இதெல்லாம் போட்டு மூடி வச்சோமா நல்லா முளைப்பு திறன் கிடைக்கும். அப்போ அது ஒரு மாதம் விடும்போது மருந்தெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் வைக்கும்போது நல்லா முளைக்கும், சமனாக முளைச்சி வரும், எந்த இதுவும் வராது. அது மருந்து இதெல்லாம் வைக்கும்போது என்னென்னா அழுகல் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா இதாக வந்து முளைச்சி நல்லா ஒரே இதாக உற்பத்தி கரெக்டாக முளைச்சி வரும். அதனால முளைக்கிறதுனால முளைப்பு திறன் நல்ல இதாக விளைச்சல் கிடைக்கும்.
2: இப்போ இந்த விதையை வந்து இருட்டறையில் வைப்பீங்களா எப்படிங்க?
1: இருட்டறை வெளிச்சோன்ட்டு கிடையாது, உள்ளே வச்சு அதில் பாதுகாக்கும் போது அது உள்ளேருந்து இதாக வரும்.
2: விதையானது வந்து
1: நல்லா முளைக்கக்கூடிய திறன் கிடைக்கும்.
2: அவள் எந்த சமயத்தில் அதை பயிரிடுவீங்க?
1: விதை கிழங்கு போடுறது வந்து மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச்சில் நடவு பண்ணலாம். ரெண்டாவது மழைக்காலங்களில் ஜூலை ஆகஸ்டில் போடலாம் கிழங்கு. அந்த மாதிரி ரெண்டு இதில் விதைக்கிழங்கு போடலாம். பனி இல்லாத ஏரியாவில் மற்ற இடத்துல எல்லாம் எல்லா இதுலேயும் போடுறாங்க, எந்த மாதம் வேணும்ன்ட்டு எல்லாம் கணக்கு இல்லை. இந்த உறைப்பனி விழுகாத இடத்துல கிழங்கு ஜனவரி மாதத்துலேயும் போடுவாங்க, மற்ற மாதத்துலேயும் போடுவாங்க. அந்த மாதிரி நடைமுறையில் செஞ்சுட்டு வராங்க.
2: இப்போ அந்த விதையானது வந்து முளைப்பு திறன் வந்துருச்சு, இதை வந்து நம்ம பயிரிடும் அப்படின்னு சொல்லி இப்போ எந்த சமயத்தில் வந்து பயிரிடுறதுக்கு இது ஏற்ற விதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நாட்கள் கணக்கிடுறீங்க, அப்போ வந்து அதை எப்படி வந்து நீங்கள் பயிரிடுறீங்க?
1: விதை எடுத்து வச்சு ஒரு 60 நாள் அப்போ வந்து அதுக்கு முளைப்பு திறன் கிடைக்கும். அப்போ அந்த முளைப்பு திறன் கிடைக்கும் போது அதை இது பண்ணி கிழங்கு கொஞ்சம் வதுங்கல் அப்படின்வாங்க, கொஞ்சம் கிழங்கு இதாகும், முளைப்பு திறன் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி சமயத்தில் எடுத்து நல்லா இது பண்ணி பதப்படுத்தி நல்லா பூமியை பதப்படுத்தி சமன் பண்ணிட்டு நாட்டு சாணம் அந்த மாதிரிலாம் போட்டு பதப்படுத்திட்டு ஒரு 1:1 பாரில் வச்சு தூரம் வச்சு போடுவாங்க. அப்போது நல்ல முளைப்பு திறன் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும்.
2: இப்போ இந்த விதையை வந்து நீங்கள் இப்போ பயிரிட்டீங்க, பயிரிட்ட உடனேயே வந்து நீர் பாய்ச்சல் முறை இருக்குங்களா? இப்போ தண்ணி அடிப்போம் இல்லையா, இப்போ தண்ணி அடிக்கிறது வந்து அது எப்பப்போ அடிப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஒரு விதைக்கிழங்கு போட்டதுக்கு பின்னாடி ஒரு 10 நாள் இடைவேளைக்கு பிறகு தான் தண்ணியை அடிக்கணும் விதைக்கிழங்கு கிழங்கு விவசாயத்துக்கு. அப்போ தான் அது வந்து அந்த முளைப்பு திறன் நல்லா இதாக வரும், உள்ளே முளைச்சிரும், மண்ணுக்குள்ளே முளைச்சி வரும். அதுக்கு பின்னாடி நீர் பாய்ச்ச அந்த கிழங்கு முளைச்சி நல்லா இதுக்கு வந்து அப்புறம் பயிர் வரும்.
2: கிழங்கு பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு என்னென்ன வகையான நோய்கள் இருக்குங்க?
1: நோய்கள்னா உருளைக்கிழங்குக்கு இந்த லேட் பிளைட் ஏர்லி பிளைட்டுன்னு இருக்கு, முன்கருகள் நோய் பின்கருகள் நோயின்ட்டு. இது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு சின்ன செடி வளர்ந்த பின்னாடி இந்த கிளை குத்துற ஸ்டேஜ்னு வாங்க, அந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே லேசாக அந்த நீர்ப்பணியில் கருகல் நோய் வரும். அதுக்கு மருந்துகள் அடிக்கணும், மருந்து அடித்தா தான் இருக்கும். இயற்கை முறையில் விவசாயம் பண்ண முடியாது உருளைக்கிழங்கு, மருந்து அடித்தா தான் கேட்கும்.
2: அதான் இப்போ இந்த இலை சுருட்டு புழு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி புழுக்கள் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது.
1: புழு செடி வரும்போது கருப்பு புழு அந்த மாதிரி புழு வந்து செடியை வெட்டும், அந்த இலையை வெட்டி எடுக்கும். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணோன்னா நம்ம அதுக்கு உண்டான பூச்சி மருந்துகளை அடிக்கணும். ஆரம்ப காலத்தில் வரும்போது தண்ணி பச்சு விட்டுட்டு கிழங்குக்கு அதுக்கு மேலே வந்து பூச்சி மருந்து அடிக்கணும். டேங்க் 50 ml வீதம் அடிக்கும் போது பூச்சி வந்து இதாகிடுது, அழிஞ்சிருது. அப்போ அந்த பூச்சி வந்து வெட்டுதல் கம்மியாக இருக்கும்.
2: இப்போ இந்த நீங்களே வந்து ஒரு விதையை உற்பத்தி பண்ணி அதையே பயிரிட்டு இப்போ இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் தாக்காம இது அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த பயிரானது எப்போ அறுவடைக்கு தயாராகும், இதை வந்து எப்படி நீங்கள் வந்து சந்தைப்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: போட்டு பயிரானது இதாகி விதைக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு 120 நாள் ஆகும், 90 நாள்லேருந்து 120 நாளில் உற்பத்தி வரும். அப்போ வந்து அதை எடுத்து சந்தைப்படுத்தி வெளி சந்தைக்கு மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பாங்க. உருளைக்கிழங்கு சந்தையை பொறுத்தளவுக்கு மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு தான், ஏன்னா வெளி சந்தையிலேருந்து எல்லாமே மேட்டுப்பாளையம் தான் வருது, அதுதான் சந்தையாக இருக்குது. மற்ற இடத்துக்கும் போகுது, வெளி மாநிலத்துக்கும் போகுது, வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க, எல்லாமே இருக்கு. இப்போ வந்து உள்ளூர்லேயே தான் இதாயிட்டு இருக்கு.
2: இப்ப அறுவடை சமயத்துல வந்து நம்ம இந்த அறுவடை பண்றோம் அப்படின் போது இந்த ஆட்கள் பற்றாக்குறை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, நாங்களே உழைப்புல இறங்கி நாங்களே வேலை செய்யறோம். நாங்களே இப்ப காலையில 6 மணிக்கு போனோமா, இடைவெளி இல்லாம 8 மணி வரைக்கும் வேலை செய்வோம். சொந்த உழைப்பு இருக்கிறதுனால விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் இருக்கு, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது. பெரிய அளவுல செய்யறவங்களுக்கு ஆள் பத்தாது, ஒரு குறிப்பிட்ட அளவு செய்யறவங்க விவசாயிங்க நம்ம உழைப்பு இருந்துகிட்டே இருந்தா அதை வச்சு பண்ணலாம். ஆள் பற்றாக்குறை இருக்கு இருக்கதான் செய்யுது,
2: ஆள் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது இல்லையா. அந்த சமயத்துல வந்து இப்ப நமக்கு ஒரு ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் வேணுங்கிற சமயத்துல, ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் பயிர் எல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கும் போது நம்ம வந்து அதை பயிர் எல்லாத்தையும் எடுத்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது.
1: பற்றாக்குறை இருக்கும் போது பின்தங்கி தான் விவசாயத்தை எடுக்க முடியும், அந்த கரெக்டான டைமிங்ல எடுத்து கொண்டு போக முடியாது, சந்தைப்படுத்த முடியாது. இப்போ விலை வித்துட்டு இருக்கும், நல்ல விலை இருக்கும், அந்த டைம்ல ஆள் பற்றாக்குறை ஆயிரும், பண்ண முடியாது.
0: இதுவரை நீலகிரி பயிர்களின் விதை உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்து உதகை பைக்கரா பகுதியைச் சேர்ந்த விவசாயி அமீர் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாட்டு.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. அங்கக பூச்சி மேலாண்மை என்பது நஞ்சில்லா பயிர் பாதுகாப்பு முறையாகும். அவற்றால் சுற்றுச்சூழல், மண், நீர், விலங்கினம், மனிதனம் மற்றும் பறவையினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அங்கக பண்ணைகளிலேயே கிடைக்கப்பெறும் எளிதான மலிவான இடுபொருட்களை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதால் பணவிரயம் பெரிதும் தவிர்க்கப்படுகின்றது. அங்கக பண்ணைகளில் பூச்சிகளை கூர்ந்து கண்காணித்து கீழ்காணும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பது அவசியம். அவை முறையே பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பூச்சி மேலாண்மை முறைகளை கையாளுதல், பயிர் சுழற்சி, ஊடுபயிர், பொறிப்பயிர், கவிர்ச்சி பயிர் போன்ற உழவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தல், எதிர்ப்பு திறன், தாங்கும் திறன் பெற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுதல், வண்ண ஒட்டும் பொறி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சிகளை கண்காணித்தல் மற்றும் கவர்ந்து அழித்தல், பூச்சிகளுக்கு எதிரான ஒட்டுண்ணி, இறைவிழுங்கி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஊக்குவித்தல், பூச்சிகளில் தொற்று நோயை ஏற்படுத்தி அவற்றினை அழித்திடும் நுண்ணுயிர்களை பாதுகாத்தல், பூச்சி விரட்டி பயிர்களை பயன்படுத்தி சேதத்தை குறைத்தல், பறவை தாங்கிகளை ஏற்படுத்தி பூச்சி மற்றும் எலிகளின் எண்ணிக்கையை குறைத்தல். பயிர் சுழற்சி. அங்கக வேளாண்மையின் முதுகெலும்பாக பயிர் சுழற்சி கருதப்படுவதால் பூச்சி கட்டுப்பாட்டிலும் இவற்றின் பங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. பயிர் சுழற்சியால் மண் பண்படுவதுடன் மண்ணின் வளம் மேம்படுகிறது. வளமான மண்ணில் வளரும் திடமான பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. பயிர் சுழற்சி முறைகளில் வெவ்வேறு வகையான பயிர்கள் பயிரிடுவதால் ஒரு பருவ பயிரில் தோன்றும் பூச்சிகள் அடுத்தடுத்த பருவ பயிரிலும் தொடர்வது தவிர்க்கப்படுகின்றது. ஊடுபயிர். ஒரு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முக்கிய பயிர்களின் ஊடே ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர் வகைகளை ஊடுபயிராக பயிரிடுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் நடைமுறையாகும். பருவநிலை மாற்றங்களினாலும் சந்தைப்படுத்துவதில் ஏற்படும் விலையேற்ற தாழ்வுகளினாலும் ஏதாவது ஒரு பயிரில் லாபம் கிட்டும் என்ற நோக்கில் கடைபிடிக்கப்படும் ஊடுபயிர் முறை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுகின்றது. ஊடுபயிர் முறையில் ஒரு பயிரில் தோன்றும் பூச்சிகளுக்கு மற்ற பயிர்கள் ஒவ்வாததாக அமைவதால் பூச்சிகளின் பரவும் திறன், வாழ்க்கை பருவம், சேதநிலை போன்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டு பயிர் பாதுகாக்கப்படுகின்றது. பொறிப்பயிர், கவர்ச்சி பயிர். ஒரு பூச்சினம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர் வகைகளில் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வகை பயிர் அவற்றால் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். அவ்வாறு பூச்சிகளால் பெரிதும் விரும்பப்படும் பயிரினை வரப்புகளிலோ முக்கிய பயிர்களின் ஊடே ஒரு சில வரிசைகளில் பயிரிட வேண்டும். பூச்சிகள் முதலில் இந்த பொறிப்பயிர்களை தேர்ந்தெடுத்து உண்ணும். அப்போது நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறிப்பயிர்களில் மட்டும் கடைபிடித்து பூச்சிகளை அழித்து அவை முக்கிய பயிர்களுக்கு பரவி சேதப்படுத்துவதை குறைத்துவிடலாம். எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பயிர் ரகங்கள் இயற்கையிலேயே பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இன்றளவும் நம் வேளாண் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பல பயிர் ரகங்கள் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனையும் தாங்கும் திறனையும் பெற்றுள்ளன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. அவ்வாறான

பயிர் ரகங்களை அங்கக விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் பூச்சிகளின் சேதத்திறனை குதித்திட வழிவகுத்திடலாம். வண்ண ஒட்டும் பொறி. காற்றினால் எளிதில் அடித்து செல்லப்படும் சிறிய உடல் அமைப்பினை கொண்ட பூச்சிகள் பலவித வண்ணங்களால் கவரப்படும் குணம் உடையவையாகும். வண்ண அட்டைகளின் ஒட்டும் பசை தடவப்பட்டு பூச்சிகள் கட்டுப்பாட்டிற்காகவும் பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. பூச்சிகளை கண்காணிக்க ஏக்கருக்கு 5 என்ற அளவில், அவற்றை கட்டுப்படுத்திட ஏக்கருக்கு 25 என்கின்ற அளவிலும் ஒட்டும் பொறிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஒட்டும் பொறிகளின் அடிபாகம் பயிர்களின் நுனிபாகத்தில் பொருந்துமாறு வயல்களில் பொருத்த வேண்டும். விளக்குப்பொறி. விளக்குப்பொறி பூச்சிகளை கண்காணித்திடவும் கவர்ந்து அளித்திடவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரண விளக்குப்பொறி, புற ஊதா கதிர்கள் விளக்குப்பொறி, சூரிய ஒளி மூலமாக இயங்கும் விளக்குப்பொறி என பல்வேறு வகையான பொறிகள் சந்தைகளில் கிடைக்கின்றன. இவற்றினை கொண்டு துளைப்பான்கள் மற்றும் இலையை உண்ணும் புழுக்களின் அந்துப்பூச்சிகள், வண்டுகள் போன்ற பூச்சி இனங்களை கவர்ந்து அளித்திடலாம். விளக்குப்பொறிகளை இரவு 7 மணி முதல் 11 மணி வரை மட்டுமே பயன்படுத்திட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பயிர்களில் பூச்சிகளின் வரத்தினை கண்டறிந்து அவற்றின் சேதத்தை காலத்தை கணக்கிட்டு தகுந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். இனக்கவர்ச்சி திரவம் ஒரு வகை பூச்சி இனங்களால் சுரக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளிப்பட்டு அதே இனத்தை சார்ந்த மற்ற பூச்சிகளை கவர்ந்து பூச்சிகளின் இன சேர்க்கையை திசை திருப்ப செய்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட உதவுகிறது. பச்சைக்காய்ப்புழு, புகையிலை, வெட்டுப்புழு, வைர முதுகு பூச்சி போன்ற பூச்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை. பயிர்களில் தீங்கு செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு இயற்கை தந்த நன்கொடை பூச்சிகளின் இயற்கை எதிரிகள் இவ்வாறு உயிருள்ள இயற்கை உரங்களை கொண்டு தீங்கு செய்யும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை என்று பெயர். உயிரியல் காரணிகளை இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், நுண்ணுயிர்கள் என்று 3 வகையாக பிரிக்கலாம். இறை விழுங்கிகள். இவற்றை கொன்றுண்ணிகள் என்றும் அழைப்பர். இவற்றைவிட உருவில் சிறிய பூச்சிகளை அதிக எண்ணிக்கையில் உண்ணும் திறன் படைத்தவை. நாம் அன்றாடம் பார்க்கும் தட்டான், ஊசித்தட்டான் போன்றவை இறை விழுங்கி வகையைச் சார்ந்தவைகளாகும். ஒட்டுண்ணிகள். குளவி மற்றும் ஈ இனத்தைச் சேர்ந்த சில பூச்சிகள் மற்ற பூச்சிகளில் வளர்ந்து தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும் குணம் படைத்தவையாகும். இவற்றை ஒட்டுண்ணிகள் என்று அழைப்பர். ஒட்டுண்ணிகள் உருவி சிறியதாக இருக்கும். இறையை தேடிச் சென்று அவற்றுள் முட்டையிட்டு பூச்சிகளை அழிக்கும் திறன் படைத்தவையாகும். நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள் பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி அழித்திடும் நுண்கிருமிகள் ஆகும். பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் போன்றவை இவற்றுள் அடங்கும். விவேரியா, வெர்சிலிடியம், மெட்டாரைசம் வகையைச் சேர்ந்த பூஞ்சை இனங்களும், பேசிலஸ் வகையைச் சார்ந்த பாக்டீரியாக்களும், நியூக்ளியர் மற்றும் கிரானோலிசிஸ் வகையைச் சார்ந்த நச்சுயிர்களும் பூச்சி கட்டுப்பாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பூச்சி இனங்கள் தத்துப்பூச்சி, வெள்ளையி, தண்டு துளைப்பான் மற்றும் இலையை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்திடும் திறன் வாய்ந்தவையாகும். பாக்டீரியாக்களில் பேசிலஸ் வகையை புழுக்களை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பச்சைக்காய்ப்புழு, புகையிலை, வெட்டுப்புழு, சிவப்பு கம்பளிப்புழு, எலுமிச்சை வண்ணத்துப்பூச்சி, காவடிப்புழு போன்றவை இந்த வகை பாக்டீரியாக்களால் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான புழுக்களை அழிப்பதில் நச்சுயிரி பெரும் பங்கு வகிக்கிறது. இவற்றால் பாதிக்கப்பட்ட புழுக்களால் வேகமாக நகர முடியாது.

0: 100 லிட்டர் தண்ணீரில் 2 நாட்கள் ஊற வைத்து வடிகட்டி தெளிக்கலாம். இவை இலைப்பேன்கள் அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இலையை உண்ணும் புழுக்களையும் கட்டுப்படுத்த பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. தாவர எண்ணெய்கள் வேம்பு, புங்கம், இழுப்பை போன்ற தாவர எண்ணெய்கள் பூச்சிகளை விரட்டவும் கொல்லவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி எண்ணெய் என்ற விகிதத்தில் கலந்து பயிர்களில் நன்கு படும்படி தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக எண்ணெய் தண்ணீரில் கலக்காமல் மேலே மிதக்கும், எனவே இவற்றை தண்ணீரில் கலப்பதற்கு சோப்பு திரவம் அல்லது காதி சோப் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கக வேளாண்மையில் பூச்சி மேலாண்மை முறைகளை சீராக ஒருங்கிணைத்து கடைபிடிப்பதன் மூலம் பூச்சிகளினால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பை தவிர்த்து நிறைவான விளைச்சலை பெறலாம். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவ தெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
4: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக

செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த இரண்டு நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: ஓகே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலோட இணையணுமா? நீங்க அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 9344901018, 9342901018. வாட்ஸ்அப்லயே உங்க சாங் ரிக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பணுமா? நோட் பண்ணிக்கங்க, 8300019101018. ஓகே, நினைத்தால இன்னைக்கும் நிகழ்ச்சியில முதல் காலர் கூட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் அன்பு நெஞ்சமி,
3: இனிய இரவு வணக்கம். பேர் சொல்லிருங்க.
4: கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
3: ஓகே, நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு? உங்களுக்கு
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நிகழ்ச்சி நல்லா அருமையா நேரில் கூட ரொம்ப கோசா பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
3: ஓகே, ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: அந்த காலத்திலிருந்து இலங்கை வரலிருந்து நான் எல்லாம் கேட்டுக்கிறேன்.
3: சரிங்க.
4: ஆனா ஊட்டி பண்பலை அறிவிப்பாளர்கள்லாம் நல்லா அருமையா நேருகோட ஜாலியா பேசுறது எனக்கு நல்லா பிடிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார்.
3: சந்தோஷம் சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்
4: சார்? மிருக சக்கரவர்த்தியிலிருந்து கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு அன்பை பரிமாறி கொடுக்கிற ஒரு பாடல். அடி வண்ண கிளியே, எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையா பிடிச்ச சார். நேரு மத்தியில இந்த பாட்டுக்கு ரொம்ப வரவேற்பு சார்.
3: ஓகே, உங்க விருப்பப்பாடல்.
4: அதனால எல்லா நேரக்காக கண்டிப்பா ஒலிபரப்புங்க சார். ரொம்ப
3: உங்க விருப்பப்பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி நீந்ததுக்கு நன்றி.
4: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார்.

0: தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க நேர்களே. நம்முடைய நினையும் அடுத்த நேர் கூட நாம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பேர் சொல்லிருங்க.
2: நலமா
1: இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கிறோம்ண்ணா.
1: ஓகே, இளந்த காட்டுல எப்படி காத்தெல்லாம் வீசுதா?
2: காத்தெல்லாம் அப்படியே சிலு சிலு சிலு சிலு அடிக்குதுண்ணா.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
2: பாடல்
1: கேட்டிருக்கீங்க, உங்க பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.

ஓகே, நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப்பில் என்ன சாங் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எம் துரைராஜ் தாரா படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. ராஜகுமாரன் திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவரோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: இளையராஜாவுடைய இசையில ராஜகுமாரன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்யா.
0: இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: நரசாபுரம் கோத்தவரம் சார்.
0: ஓகே, நலமா இருக்கீங்களா?
1: சூப்பராக சார். நல்லா கோடைக்காட்டு நல்லா வீசுங்க, மழை கொஞ்சம் நல்லா பெய்யுது சார். இங்கே
0: அப்படியா? இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டா நல்லா இருக்கும் அப்போ, இல்லையா?
1: ஆமாம், கண்டிப்பாக
0: சார். சார், என்ன பாடல் கொடுக்கலாம் இப்போ?
1: அழகான மலரி சென்ட்ரல் வியூங்கிற படத்தில் பிபிசி பண்ணி அருமையாக தாலாட்டு பாடல் சார்.
0: ஓகே, தாலாட்டு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

தென்றல் வீசும் திரைப்படத்திலிருந்து சூப்பரான அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கோவை செல்வபுரம் சையத் ரசூல் அவர்களின் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, தங்கச்சுரங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கச்சுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அடுத்த காலர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன் அன்புடன், நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: அழகான மழை பெய்யற இரவு வணக்கம் உங்களுக்கு.
1: குடும்பத்தாருக்கும் மார்ஜிஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் நினைத்தால இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைத்து அன்புலங்களுக்கும் புதிய பருவையிலிருந்து ஒரு அழகான பாடல் தருங்க.

ஓகே, நினைத்தாலே இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தரலாம். ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து மழை வருது பாடல் கேட்டிருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து சத்யநாராயணன் அவர் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8.

0: ஓகே, ஜானகியோட குரல்ல இளையராஜாவோட இசையில ரிஷி மூலம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். அடுத்த காலத்து கூட பேசலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் தமிழ் இனியன் பேசுகிறேன்.
0: தமிழ் இனியன் பேர் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பேரு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணுங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நல்ல அரிதான பாடல்கள் நேயர்கள் கேட்கறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: ஓகே, பாடல்
1: எனக்கு ஒரு அற்புதமான அரிதான பாடல்.
0: சரி,
1: படம் உத்தம புத்திரன்.
0: ஓகே,
1: பாடல் அன்பே அமுதே அரும் கனியே என்ற பாடல்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: மகிழ்ச்சி.
0: நன்றி.
2: அன்பே அமுதே.

0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசலுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில?
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில வந்து சின்ன கவுண்டர் படத்துல வந்து முத்துமணி மாலை.
0: ஓகே, ரொம்ப பிடிக்குமா அந்த பாடல் உங்களுக்கு?
1: இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: அதாவது அந்த பாடல்களுடைய வரிகள் வந்து யதார்த்தமா இருக்கும்.
0: ஓகே ஓகே,
1: அதனால அந்த பாடல் எனக்கு
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அடுத்தது
1: நன்றி சார்.
0: நன்றி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா அண்ட் கோவிந்தராஜ் அவர்களின் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிகள்.

0: எண்ணம் புண்ட மனிதன் வாழ்வதில்லை.
1: புகடி, சீக்கிரமே இந்த தீவு சொற்கவுரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: ஓகே, நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சியோட நிறுவினர் கூட பேசிடலாம். வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு. கடைசி காலரா வந்திருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
1: ஆமாங்க, ஈரோடு சூரம்பட்டி வளத்துல நான் இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: இளங்கோ, நலமா இருக்கீங்களா?
1: அது இரவு பகல் பார்க்காம உங்கள் பாடல் கொடுக்குறீங்க, அதனாலதான் பிள்ளை படத்துல இருந்து இரவு பகலும் உண்மையில் கண்ணோட்டம்ங்கிற பாடல் நான் கேட்கற விரும்புறேன்.
0: எங்க மேல கண்ணோட்டமா போ?
1: பாடல்கள்
0: கொடுக்கறதுல உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: வானொலிக்கு 90.
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இதே அலைவரிசையில் நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் வான்வெளிகள் இசைத்தூரிகை, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நேரம் 9:29. நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி ஒலிக்க இருக்கிறது குடியிருந்த கோயில் படப்பாடல். TM சவுந்தரராஜன் குரலில்.

அறியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாள்.

0: உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா?
1: நிமிர்ந்த நெல் திரைப்படத்திற்காக ஜே பி சந்திரபாபு எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.

0: அவன் நேரம் பார்த்து நினைச்சா ஓடிச்சாலும் ஓடியாரே.
1: டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் புதிய பூமி திரைப்படத்திற்காக.
2: விழியே விழி

நேயர்கள் திரைக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மூன்றெழுத்து திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. எஸ் வி பொன்னுசாமி, பி சுசீலா குரல்களில்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கணத்தின் நிறைவாக புனர்ஜென்மம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒருங்க நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல்ல நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் இதயம் படத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இளையராஜா தீபம் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க இசையிலோடைய. உங்களோட நான் சகா பார்த்திபன்.